வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 12 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 14 நாள், 2026

ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி. நேயர்கள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நேரம் 5:57.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: காலை 6 மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள

0: அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 30, அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரை அந்தனர் எனப்படுவர் ஆவர். மீண்டும் ஒருமுறை குறள் எண் 30, அதிகாரம் நீத்தார் பெருமை. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவர் ஆவர். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானு அவர்கள்.
2: கற்க. கற்றல் என்று சொன்னவுடன் நம் எல்லோருக்கும் வகுப்பறையும் பள்ளிக்கூடமும் பாட புத்தகங்களும் ஆசிரியர்களும் நினைவிற்கு வருவர். ஆனால் உண்மையில் கற்றல் என்பது கல்வியோடு மட்டும்தான் தொடர்புடையதா என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை. கற்றலில் கல்வியும் இருக்கிறது. கல்வியை கற்பது மட்டுமே கற்றல் என்று ஆகிவிடாது. கற்றல் என்பது நாம் பிறந்த கணத்திலேயே தொடங்கிவிடுகிறது. பிறந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஒரு குழந்தை தன் அன்னையிடமிருந்து தனக்கான உணவை பெறுவதை கற்றுக்கொள்கிறது. அதன்பின் தவழ, நடக்க, ஓட, பேச கற்றுக்கொள்கிறது.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்கிறது ஏஆர் ஷேக் முகமது பாடியது.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

0: காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: காலைத்தன்ற நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இடம்பெற போகும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:55 நலமே விளைக, 7:05 பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்சா அவர்கள். காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் ஹலோ டாக்டர் பகுதியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். காலை 8:30 வீரப்பெருமகன் சாவர்கர், சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி, 103 தீக்குருவி திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம். காலை 10:02 பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி, அன்பின் வழியது உயிர்நிலை திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். மாலை 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் சர்வதேச மகளிர் ஆரோக்கியத்திற்கான நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேரளா மற்றும் நீலகிரி பகுதியை சார்ந்த நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்கலாம். நம்ம ஆகாஷவாணி 103 FM இல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்டு ரசிக்க தவறாதீர்கள். இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று முதல் 4 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 10

கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். நெல் சாகுபடியாளர்களே, குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்கால்களில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேக்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். கம்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்க வேண்டும். எள் பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் 28 முதல் 29 தேதிகளில் எள் பயிரினை அறுவடை செய்ய வேண்டும். மழையில்லா நேரங்களில் எள்ளினை பிரித்து பதப்படுத்த வேண்டும். பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். இரவை பருத்தியில் பூ உதிர்வை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm அதாவது 40 mg 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்க வேண்டும். நிலக்கடலை பயிரிட நினைக்கும் விவசாயிகளின் கவனத்திற்கு, பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி ஆணிப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் விதைப்புக்கு நிலம் தயார் செய்து விதைப்பு செய்ய வேண்டும். நிலக்கடலை விதைப்பிற்கு முன் விதை நேர்த்தி மிகவும் அவசியம். எனவே கார்பாக்சின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்ய வேண்டும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். கிழங்கு அழுகல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடியை 2.5 கிலோ என்ற அளவில் 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். திராட்சை சாகுபடியாளர்களே, தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்ய வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, தென்னை மரத்தை சுற்றி உள் உற்றாய்வு வட்டவடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். தென்னையில் அடித்தண்டு அழுகல் நோய் தவிர்க்க 25 கிலோ எருவுடன் 200 கிராம் பேசிலஸ் சப்டில்லிஸ் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு

கழுவுதல் மூலம் மடிவீக்க நோயினை தடுக்க முடியும். கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 2026 ஜூன் மாதத்திற்கான பயிற்சி 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று அளிக்கப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் பயிற்சி கட்டணமாக ஒரு நபருக்கு 850 ரூபாய் நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு அடையாளச் சான்று அவசியம். ஒரு நபருக்கு ₹590 கட்டணமாக செலுத்தி பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் என்ற முகவரியினை அணுகலாம். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 04-22 என்ற முன் இணைப்புடன் 6611-336 என்ற தொலைபேசி எண்ணிலும், 04-22 என்ற முன் இணைப்புடன் 6611-226 என்ற தொலைபேசி எண்ணிலும், 96-29-49-65-55 என்ற அலைபேசி எண்ணிலும், 6379-29-80-64 என்ற அலைபேசி எண்ணிலும், 9-36-188-98-46 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். pathology@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக

0: சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்

0: இடிமுழுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: இருவரிச் செய்திகள். எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கவிருப்பது திரைப்பாடல். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக AR ரஹ்மான் இசையமைத்து பாடியது.

0: நேர்கள் இதுவரை காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இனி கேட்கலாம். வணக்கம் கோயம்புத்தூர்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. பக்ரீத் கொண்டாடுற எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்றது நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். பக்ரீத் திருநாள் சிறப்புரை வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
2: அன்பு நிறைந்த கோவை வானொலி நேயர்களுக்கு இதயம் நிறைந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத். இந்நாளை தியாகத் திருநாள் என்றும் அழைக்கின்றனர். இஸ்லாமிய ஆண்டின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் பக்ரீத்தாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையை நினைவு கூர்கிறது. அல்லாஹுவின் இறைவனின் கட்டளைக்கு இணங்க தன் மகன் பாலகன் இஸ்மாயில் அவர்களை தியாகம் செய்ய பலி கொடுக்க தயாரானா இப்ராஹிம் நபி அவர்கள். ஆனால் அவரின் ஆழமான நம்பிக்கை, நிகரில்லாத கீழ்ப்படிதல், அசராத மன உறுதியை பார்த்த இறைவன் அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் தியாகத்தின் உச்சமாய் பலியிட துணிந்த அவரது மகன் பாலகன் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆடு, ஒரு விலங்கை தியாகமாக மாற்றினார். இதற்கு குர்பானி என்று பெயர். அரபு மொழியில் குர்பானி என்பதற்கு தியாகம் என்பதே பொருள். பக்ரீத் நாளில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற விலங்குகளை தியாகம் செய்வதை குர்பானி என்று அழைக்கின்றார்கள்.

0: இது மூன்று பகுதிகளாக பகிரப்படுகிறது. குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, ஏழை மக்களுக்காக. இந்நாள் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, நம்மிடம் உள்ளதை பகிர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும் என்பதாகும். தியாகம் இல்லாத சமூகம் வளராது, தியாகம் உள்ள சமூகம் அழியாது என்பதே உயரிய சிந்தனை. தியாகம் என்பது நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், சொத்துக்கள் அல்லது நேரத்தை, அதைவிட நம்மால் மிகவும் விரும்பப்படுவது கூட, ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக விட்டு கொடுக்கும் பண்பு. இறைவனின் கட்டளைக்காக தான் மிகவும் நேசித்த தம் அருமை மகன் இஸ்மாயில் அவர்களை தியாகம் செய்ய தயாரான இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகம் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மிக உயர்ந்த எடுத்துக்காட்டாகும். நம் வாழ்க்கையில் தியாகத்திற்கான சான்றுகள், பெற்றோர் தம் குழந்தைகளுக்காக தங்கள் சுகத்தை விட்டு கொடுப்பது, மாணவர்கள் வெற்றிக்காக தம் நேரத்தை தியாகம் செய்வது, செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது, சமுதாய நலனுக்காக ஒருவர் தம் வசதிகளை பகிர்வது, இதனால் மனநிறைவு, சமுதாய ஒற்றுமை, இறைவனின் அருள், உள்ளார்ந்த அமைதி, இவைகளே நமக்கு பலனாக கிடைக்கும். தியாகம் என்பது இழப்பு அல்ல, அது உயர்ந்த மனிதநேயத்தின் அழகு, இறை நம்பிக்கையின் உச்சம். தியாக பண்பால் நான் என்ற நிலை மாறி நாம் என்ற உணர்வு வளர்கிறது. இது குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒற்றுமையை உருவாக்கும், சமத்துவத்தை மேம்படுத்தும், பொருளாதாரத்தில் சமநிலை வளரும், தொழில்நுட்பம் வளர்ந்து மனிதநேயம் குறையும் இக்காலத்தில் அன்பும் இரக்கமும் தியாகத்தால் உயிர் பெறும். இதை காணும் வளரும் தலைமுறையினர் நல்ல மனிதர்களாக வளர்வர். இதோ ஒரு கவிதை. தியாகம் சொல்லும் திருநாள் இது, அன்பும் அறமும் நிரம்பிய நாள் இது, அன்பை பகிர்ந்திடும் நன் நாள் இது, அறம் மலர்கின்ற பேரின்ப நாள் இது. இதயம் திறந்து உதவிகள் செய்வோம், இதயங்கள் இனிக்க நன்மைகள் செய்வோம், ஏழைகளின் முகத்தில் சிரிப்பு மலர ஏற்றமுடன் நம் கரத்தால் நன்மைதனை செய்வோம். அல்லாஹுவின் இறைவனின் அருள் பொழியும் இத்தியாகத் திருநாளில் அமைதி ஆனந்தம் வீடெங்கும் நிரம்பட்டும். நம் அனைவரின் வாழ்வும் வளத்தால் அமைதியால் மகிழ்ச்சியால் நிலைக்கட்டும். அன்புறவுகளுக்கு இதயம் நிறைந்த தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: பக்ரீத் திருநாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.

0: கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு CR பாட்டில் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார்.

0: நான்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என ஐந்து பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரிய பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5 திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது.

0: இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நியூஸ்க்கு முன்னாடி பாடல் கேட்டு ரசிச்சீங்க. பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், நாகூர் EM ஹனிஃபா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி.
2: குட் மார்னிங் ஆபிசர்,
3: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
1: இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் சேலம் பகுதியில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலான சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்றைக்கான கேள்வி, யோகாசனத்தை உலகளாவிய விளையாட்டு போட்டியாக மாற்ற அடுத்த மாதம் அதாவது ஜூன் 2026 முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற உள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம FB பேஜ்லையும் போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ல ஆன்சர் கொடுக்கலாம்.

0: பிரசித்த பாட்டு ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. வார வாரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற நல்ல நல்ல தகவல்களை கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு டாக்டர் நிறைய விஷயங்களை, குறிப்பாக குழந்தைகளை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. குழந்தைகளோட வளர்ச்சி, உடல்நிலை மாற்றம், அவங்களோட ஆரோக்கியம் குறித்த தகவல்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அண்ட் டாக்டர், இப்போ குழந்தை பிறந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இது வழக்கம் அப்படின்னு சொல்லி ஹனி கொடுத்தா தான் லைக் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழந்தைக்கு அம்மாக்கெல்லாம் வந்து ஹனி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து ரெகுலராகவே காலையில் எழுந்திரிச்சோடனே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேன் ஒரு சொட்டு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மித்தா ஃபேக்ட்?
2: கண்டிப்பாக மித்து தான். ஈவன் பிறந்த குழந்தைக்கே அவங்க பேச்சு இனிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு பிறந்த உடனே தேன் வைக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது வந்து என்னென்னா இன்ஃபன்ட் பொட்டுலிசம்னு ஒரு கண்டிஷனை காஸ் பண்ணோம். அதில் நம்மளுக்கு சில டைம் என்னென்னா கிளாஸ்ட்ரிடியம்னு ஒரு பாக்டீரியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துங்க. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு தேன், அது வளர்ந்தவங்களுக்கு பாடி ஓரளவுக்கு அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி இம்யூனிட்டி இருக்கிறதுனால பெரிய பெரிய குழந்தைகளுக்கு தொந்தரவு பண்ணாது. பட் லெஸ் தென் ஒன் இயர் ஏஜ் குரூப்புக்கெல்லாம் கண்டிப்பாக ஹனி அவாய்ட் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர். சி செக்ஷனில் பிறந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரியில் வந்த குழந்தையோட இம்யூன் லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்களே?
2: ஒரு எக்ஸ்டென்ட்டு உண்மைதான். என்னென்னா நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வெஜைனல் பேசேஜில் வந்து வர்றதுனால மதரோட பாக்டீரியா பேபிக்கு வரும், அதில் ஒரு சில இம்யூனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். நார்மல் பாக்டீரியா கிடைக்கிறனால அதுக்குரிய எதிர்ப்பு சத்துக்கள் குழந்தைகளுக்கு உருவாகும். இது வந்து ஷார்ட், ஒரு டெம்பரரியான இது. ஸோ ஆஸ் த பேபி க்ரோஸ் ஒரு எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அப்போ அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இம்மிடியட் நியூபார்ன் பீரியடில் மேபி சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.
0: ஓகே டாக்டர். இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து எப்படி தண்ணி தேவை இருக்கோ அது மாதிரி குழந்தைகளுக்கும் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டிகள் வந்து தண்ணி கொடுக்கறத பார்க்குறோம். இது கொடுத்தே ஆகணுமா?
2: கண்டிப்பாக தண்ணி தேவையில்லை. என்னென்னா மதர்ஸ் மில்க்லேயே நிறையா வாட்டர் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபோர் மில்கில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. குழந்தைக்கு தேவையானது அதுலேயே கிடச்சிரும். அவங்களுக்கு என்னென்னா வாட்டர் ஓவர்லோட் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது கிட்னிக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி இருக்காது. பேபி கிட்னிஸ் வேறு, நம்மளோட கிட்னிஸ் வேறு, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம்.
0: ஓகே டாக்டர். ரொம்ப இந்த சூடான தண்ணி போட்டு குழந்தையை குளிக்க வைக்கும் போது தான் குழந்தை நல்லா தூங்குவாங்க, இல்லைன்னா அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
2: கண்டிப்பாக அது மித்து தான். ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையானது, ரொம்ப டெலிகேட் ஸ்கின். அவங்களுக்கு வந்து நம்ம உடல் சூடு எவ்வளோ இதோ அந்த வார்ம்த்து தான் இருக்கணுமே ஒழிய அதிக சூடு தாங்கக்கூடிய சத்து இருக்காதுங்க.
0: ஓகே டாக்டர். விட்டமின் அந்த D3 மெடிசன்ஸை விட நாங்கள் சன்லைட்டில் வைக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மித்தா ஃபேக்ட்டுங்களா?
2: என்னதான் சன்லைட்டில் வச்சாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு D3 ஸ்கின்ல உருவாகாது. ஸோ இட்ஸ் அ மித்து. நம்ம கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாகணுங்க.
0: ஓகே டாக்டர். பேபிஸ்க்கு வந்து பவுடர் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ரேஷஸை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி டாக்டர்?
2: ஃபேஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பட் குழந்தைங்க நாப்பி ஏரியாவுக்குன்னு ஒரு சில இது இருக்குது, பவுடர்ஸ் அப்சார்ப் அந்த மாதிரி ஒரு சில பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அதை வேணால் அவங்க ஒருவேளை ரிக்கரண்ட்டு நாப்பி ரேஷ் வருதுன்னா யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. ஃபேஸுக்கோ அல்லது கழுத்து பகுதி அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். டால்கம் பவுடர்ஸ் ஆர் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க.
0: டாக்டர், இப்போ இருக்க பாட்டிகளுக்கே குழந்தைங்களை குளிக்க வைக்க தெரில. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு தடவை தள்ளி இருக்கவங்க யாரையாவது கூப்பிட்டு குளிக்க வைக்க சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு 3 மாதத்துக்கு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குனே ஒரு பாட்டி வருவாங்க. அவங்க குழந்தைய குளிப்பாட்டுறதை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும், பாவமாக இருக்கும். குழந்தைய வந்து காலில் போட்டு முதுக போட்டு 4 தட்டு தட்டுறது, தலையை பிடிச்சி அமுக்கிறது, தலைகீழாக தூக்குறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே தப்புன்னு சொன்னாலும் பார்க்குற நம்ம சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
2: பேபியை யூஸ்வலாக குளிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு அவங்க வந்து குளிக்க வைப்பாங்க. வாய்க்குள்ளே கை விட்டு சளி எடுக்கிறேன், கோழை எடுக்கிறேன்னு எடுப்பாங்க. அந்த குழந்தைகளை தலையில் தொங்க விட்டு ஆட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். மற்றவங்க நம்ம குடும்பத்தினர் தவிர மற்றவங்க வரும்பொழுது அவங்க உடலில் வந்து அப்நார்மல் பாக்டீரியா அதாவது டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இருக்கலாம். ஸோ அவங்க நம்ம குழந்தையோட வாயில் கை வைக்கும் பொழுதோ ஸ்கின்னை டச் பண்ணும்பொழுதோ இந்த ஸ்டாஃபைலோகாக்கஸ் அந்த மாதிரியான கிருமிகள் அவங்க உடம்புக்கு போய் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே பேபிக்கு பாத் கொடுக்கும்பொழுது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம தாயோ, தாயோட க்ளோஸ் ரிலேட்டிவானா, தாயோட மதர், ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா

0: குழந்தை ஸ்கின்ல படும்போது அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. வெளிய ஆளுகள் வரும்பொழுது அவங்க பாத் கொடுத்தாங்கன்னா இந்த காலில் போட்டு குளிக்க வச்சாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
1: டாக்டர், பொதுவாகவே குழந்தை பிறந்தவனே டாக்டர் சொல்றது நிறைய பேர் வராதிங்க, வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை யாருமே கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூபார்ன் பேபிஸ் பிறந்த உடனே பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன, ஸோ அது பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
0: குழந்தை கையில் பணம் கொடுக்காதீங்க, பிறந்தோடனையும் செயின் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா பணம்லாம் அவங்க பல பேர் கைக்கு போகிறதுனால அந்த மாதிரி அப்நார்மல் பாக்டீரியா இருக்கும், இன்ஃபெக்ஷன் சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கையில் எதுவும் கொடுக்காம பார்த்துக்கணும். அதே மாதிரி ரூம்குள்ளே அதிக க்ரௌடு வராது அவாய்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி இம்மிடியட்டாக பார்த்தாங்கிற மாதிரி வருவாங்க. நம்மளே இதை கொஞ்சம் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நான் கூட்டங்களை தவிர்க்கிறது பெட்டராக. ஒரு குழந்தையும் மதரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு 2 weeks அவங்க செட்டில் ஆக டைம் கொடுத்துட்டு கிராஜுவலாக ஒவ்வொருத்தராக போய் பார்க்குறது பெட்டராக இருக்கும். பிறந்தோடனே அந்த ரூமில் க்ரௌடாக போய் நிற்கும் பொழுது ஒருத்தர் இருமுனாங்க தும்முனாங்கனாலும் பேபிஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நாங்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்விக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. இன்றைக்கி எங்கள் ஆகாஷ்வாணிக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இதுவரைக்கும் நாம் கேட்டு இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைகளோட பராமரிப்பு பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சி பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். நன்றி நேர்களே.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்க இருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
8: அந்த அழகான பாடல் கன்னிராசி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நமக்கு இருந்த GK கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தர்மபுரி குணசேகரன், திருப்பூர்ல இருந்து குருவாயூரப்பன் நகர் பகுதியை சேர்ந்த பிரபஞ்சன், யஷ்வந்த், செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கோவையிலிருந்து மூக்கனூர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி, அவினாஷியிலிருந்து பாலசுப்ரமணியம், கோவை மேட்டுப்பாளையம் ராஜேஷ், திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ஜனகா ரேவதி, தினேஷ்குமார், நெல்லிமேடு பூங்குழலி, நாகராஜ சோழன், பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி, சோமஸ்கந்தமூர்த்தி, சபரிப்பிரியா, சரோஜினி, இன்னும் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணி
9: இருக்கிறாங்க.

0: வணக்கம். நான் உங்கள் முகேஷ், திரைப்பட பின்னணி பாடகன். ஆகாஷ்வாணி FM 103 நேரு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக பக்ரீத் அன்னைக்கு வர போறேன். சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் பாட போறேன்.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது பங்கு பெறும் சிறப்பு நேர்முகம், கேட்டு மகிழுங்கள்.
2: உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி.
3: இன்னும் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்லையும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டிருந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணவங்களுடைய பெயர்கள் படிச்சிடலாமா? குகன் நஞ்சுண்டபுரத்திலிருந்து, ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரையிலிருந்து, பட்டுக்கோட்டை ராபர்ட் திரவியம் கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சாமி செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ், ஜெயந்தி ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ் யுகன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டாலிருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன் மஞ்சுளா, தர்ஷன் கீதா, சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா, கஞ்சம்பட்டியிலிருந்து ஆர் கே சண்முகானந்தம், தென் பொன்முடி நாகமணி, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா மூக்கனூர்லிருந்து, வீரதுரை அரியலூர் பகுதியை சேர்ந்த வீரதுரை, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், கோவை காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், ரகுராமன் முல்லை நகர்லிருந்து. சிவானந்த காலனி, எஸ் பழனி, விஸ்வம், அறந்தாங்கி, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர்லிருந்து, கோணமலை ஆனந்தன், சிறுமுகை சோமு கலைவாணி, சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பிரமிளா சென்னையிலிருந்து, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதமச்சேரியிலிருந்து, மனோ கிருஷ்ண ரெட்ஃபீல்ட்ஸ்லிருந்து.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: ஆலோவீரா எனப்படும் கற்றாழை நம் வீட்டு தோட்டத்திலேயே வளரக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட செடி மட்டுமல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இயற்கையின் சிறந்த தோழனாகும். கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட் மற்றும் பென்சீன் போன்ற காற்றில் பரவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை உறிஞ்சுவதன் மூலம் கற்றாழை உட்புற காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. கற்றாழையின் ஆழமற்ற பரந்த வேர் அமைப்பு மண்ணை நிலைநிறுத்தி நிலச்சரிவை தடுக்கிறது. கற்றாழை சதைப்பற்றுள்ள தாவரமாக இருப்பதால் வறட்சியை நன்கு தாங்கக்கூடியது. கற்றாழை அதிக தண்ணீர் தேவையில்லாமல் வறட்சியான பகுதிகளிலும் எளிதாக வளரும் தன்மை கொண்டது. திறந்தவெளி தோட்டங்களில் நடும்போது இதன் பூக்கள் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் போன்ற முக்கிய மகரந்த சேர்க்கையாளர்களை ஈர்த்து சூழல் மண்டலத்தை பாதுகாக்கிறது. கற்றாழை இலைகள் சிறந்த இயற்கை உரமாகவும் வேர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது. இது இயற்கையாகவே பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக அமைகிறது. வீட்டு வளாகங்களில் கற்றாழை வளர்ப்பது சுற்றுப்புற வெப்பத்தை குறைக்கவும் உதவுகிறது. பிளாஸ்டிக் அலங்கார செடிகளுக்கு பதிலாக இயற்கை கற்றாழை செடிகளை வீட்டில் வளர்ப்பது பசுமையை அதிகரிக்கும் ஒரு நல்ல முயற்சியாகும். ஒரு சிறிய கற்றாழை செடி நமக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது.
0: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு.
2: குட் மார்னிங் ஆபீசர்.
0: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
3: நமது ஆகாஷ்வாணி 103 FM-இல்
4: இன்று காலை 10 மணிக்கு பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி. அன்பின் வழியது உயிர்நிலை.
5: அன்பின் வழியது உயிர்நிலை, அன்போடு வாழணும். ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லப்படுவது இதுல தொகுத்து சொல்லி இருக்காமா. தமிழ் தாமா தமிழ் தந்தவரம். இந்த காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு திரைப்பட வரி தான் நினைவுக்கு வருகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சேனலில் பக்ரீத் நாளன்று உங்களை குரல் வழியில் சந்திக்க வருகிறேன். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
4: திருக்குறள் அன்வர் பாட்ஷா பங்கு பெறும் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி
6: கேட்டு மகிழுங்கள்.
7: தொடர்ந்து பதில் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் அனுப்பி இருக்கீங்க. மேக்ஸிமம் உங்களுடைய பெயர்களை குறிப்பிடுறதுக்கு முயற்சி பண்றேன். கணேஷ் மூர்த்தி சூலூர்ல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. அன்புராணி சென்னையில இருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் ஜெகநாதன் பூலக்கட்டுப்பாளையத்தில இருந்து, விஜயகுமார் உமாமகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கணேஷ் காபி, நவ் ஆலங்கொம்பு தண்ணீர் தட பகுதியிலிருந்து, தென் பொன்முடி நாகமணி அண்ட் நிறைய பேர் வந்து இப்பதான் ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. தொட்டம்பாளையம் ரவி செல்வி வாழ்த்துக்களோடு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்னும் நிறைய பதில்கள் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, யோகாசனத்தை உலகளாவிய விளையாட்டு போட்டியாக மாற்ற அடுத்த மாதம், அதாவது வரக்கூடிய June 2026 முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஏகா அரினா இந்த பகுதியில தான் நடைபெற இருக்குது. மே 26 அன்று புதுடெல்லியில நடந்த அதிகாரப்பூர்வ விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த முதலாவது உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் 2026 போட்டிக்கான லோகோ, டிராஃபி, வீர்தி லயன் அப்படின்ற மாஸ்காட்டை அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த போட்டிகள் June 4 June 8 வரைக்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஏகா அரினாவில் நடைபெற இருக்குது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 5 கண்டங்களில் இருந்து 60 மேற்பட்ட சிறந்த யோகாசன வீரர்கள் இதுல பங்கேற்க இருக்கிறாங்க. 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துறதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டு வருது. ஸோ நம்ம ஊர் பாரம்பரிய விளையாட்டான யோகாசனத்தை ஒலிம்பிக் விளையாட்டு பட்டியலில் சேர்க்கிறதுக்கான ஒரு முதல் பெரிய சர்வதேச மைல்கல்லாக இந்த உலக சாம்பியன்ஷிப் பார்க்கப்படுது. இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருந்தீங்களோ உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
8: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
9: இதனடா நாட்டோடு விலையுடனே என்னென்னு பார்த்தா, நாட்டோடு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்குது. அந்த

0: ஓட்டினுடைய வெயிட் வந்து இந்த வில்லை ஓட்டு வந்து ஒரு மூணு ஓட்டுல இது ஒரு ஓட்டுக்கு சமம்.
1: மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம். நேர்களை இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் செக்மெண்ட்ல சர்வதேச மகளிர் ஆரோக்கியத்திற்கான நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்று காலை 9 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரைக்கும் மின் தடைபடக்கூடிய சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பாரதி காலனி, இளங்கோ நகர், புராணி காலனி, ஷோஃபா நகர், கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், போலீஸ் குவார்டர்ஸ், கிருஷ்ணராஜபுரம், அத்திப்பாளையம் பிரிவு, ராமகிருஷ்ணபுரம், ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், விஜி ராவ் நகர், காமதேனு நகர், பிஎஸ்ஜி எஸ்டேட், பிஎஸ்ஜி மருத்துவமனை, நேரு வீதி, அண்ணா நகர், ஆறுமுகம் லே அவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீளமேடு புதூர், எல்லை தோட்டம், விஓசி காலனி, பி கே டி நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், புளியகுளம், அம்மன் குளம், பாரதிபுரம், பங்கஜாமில், தாமு நகர், பாலசுப்பிரமணிய நகர், பாலகுரு கார்டன், சௌரிப்பாளையம், கிருஷ்ணா காலனி, ராஜாஜி நகர், மீனா எஸ்டேட், உடையாம்பாளையம், ராஜீவ்காந்தி நகர், பார்சன் அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்ரீபதி நகர், கள்ளிமடை, ராமநாதபுரம், திருச்சி ரோடு, நஞ்சுண்டாபுரம் பகுதி ரோடு, திருவள்ளுவர் நூர், திருவள்ளுவர் நகர். இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே காலையில 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்கட் பவர் கட் இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா சீக்கிரமா முடிச்சுக்கோங்க.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

சக்கரை தேவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சி 8:02 மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடரும். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குகிறார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
3: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் அல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாமல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறி

கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நெறியாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜு பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதிக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்தான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவனர்களால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்சம் நீரூற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநீல போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்களான ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நீரை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு பொன் எந்த பாகுபாடுமின்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர்கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அடக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சம்சம் நீரின் கிணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்து கொண்டும் ஜில்லஞ்ச் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்க வசதிகள், இயற்கை உபாதைகளை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மாயனத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்தபின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபல் ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புவியின் மீது மனிதகுலம் ஆர்வமாயிற்று. அதனால்தான் அரபாத் மைதானம் சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆஜிகள் இறைவரிடம் பாவமன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரின கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்து கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறைவுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனித நேயமும் இயங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடம் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி கனத்த மனத்துடன் இறைவனிடம் வேண்டும் போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறை வழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜ் என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று, ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னுமிடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் ஏறிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும்.
ஒரு புறம் காற்று, ஒரு புறம் பனி,

படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாக விட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சைத்தான் மீது கல்லெறிந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்துக் கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்று நிகழ்வை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் ஹலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது. மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் புண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்ந்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அலைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்து கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குதிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய ஜம்சம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்சம் என்றால் நில் நில் என்று ஒரு பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்றும் வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை விட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாகத்திருடால் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதீனா நகருக்கு செல்ல வேண்டும். மதீனா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதீனா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரை தூதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் வேலையாக மஸ்ஜிது நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபுபக்கர் சித்தீக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகவே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வழியே பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும் மனதில் எடுத்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில் உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழியில இன்றைய மக்கள் நாடும் சமாதானம் சுபிட்சம் சகோதரத்துவம் அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தவாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதீனா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும்
மனித நேயம் சிறப்பான வாய்ப்பு.

0: சிறப்பாக இருக்கின்றது. இத்தியாக திருநாளில் அனைவருக்கும் தியாக திருநாள், பக்ரீத், ஈத் உஸ்ஸா என வாழ்த்துக்கள்.
1: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: newspapers. It's over to Shagun Chopra.
1: Thank you, Sunil. The Supreme Court of India upholding the validity of the special intensive revision conducted by the Election Commission of India is the top news in many dailies today. SIR valid, falls within ECI's powers, says SC, is the headline in Hindustan Times. The observation of Madras High Court defending free speech in a judgment on Tamil film Karuppu, that judges need not be treated as holy cows and that corruption within judiciary cannot be denied, finds front page mention in the Times of India. And finally, the Statesman mentions that a joint study by Banaras Hindu University, University of Colombo and others has revealed a 57,000-year-old human journey hidden in Sri Lankan DNA. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi chairs 51st Pragati meeting in New Delhi, reviews 7 critical infrastructure projects worth around 30,000 crore rupees. Union Home Minister Amit Shah asks authorities to demolish all illegal structures within 15 kilometers of international border. Heatwave conditions to continue over central and northwest India during next 2 days. Eid al-Azha being celebrated in different parts of the country today with religious fervour. And in IPL cricket, Rajasthan Royals beat Sunrisers Hyderabad by 47 runs in eliminator match in New Chandigarh. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள்.
4: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம்தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்க்கர் என்ற விநாயக சாவர்க்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 ஆண்டு மே 28 அன்று பிறந்தவர் வீர சாவர்க்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்க்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்க்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்க்கிற்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்க்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்க்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியைப் போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்க்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சியடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்க்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 ஆண்டு புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்க்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன.

பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது. 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார். கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை. தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்க்கர் பிஏ தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்க்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக்கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்க்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்க்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்க்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்க்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்க்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்க்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபிநவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபிநவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்க்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்க்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்க்கர் இருந்த 4 காலம் முழுவதும் இரவும் பகலும் அபிநவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்க்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்க்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்க்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 நடந்த இந்திய விடுதலைப் போரின் 50வது நிறைவு விழாவை 1907 சாவர்க்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்க்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்க்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்க்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்க்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்க்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கிக் கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 தம்பி நாராயண சாவர்க்கர் மின்டோ பிரபு மீது எறியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்க்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாகிகளில் மார்லி பிரபு

0: அனுப்பவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியெனத் தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்குச் சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகசச் செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்குப் பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்துப் போ என்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். ஹிந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்தபின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 நாள் இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம், இன்றோ 1000 பிரிவினைவாதம். எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையன் சொல்வோம் வீர சாவர்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்கரை வணங்குவோம்.
1: வீர பெருமகன் சாவர்கர்.

0: சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம்.

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: பண்ணினர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலியிடம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணி ஆர் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல

அவை கூத்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக, புலவர்களாக, கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்றும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்தில் இன்னைக்கு எப்படி மழை இருக்குமா கேட்போம். அப்ப நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு.

எல்லாமே ரேடியேஷன் கேட்டு நம்ம அனுபவமும் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான், கொஞ்சம் விஷயம் ரேடியேஷன் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனால் ரேடியோ நிறுத்தி வச்சு தான் எல்லாமே இருக்குது சார். ரேடியோவில் வந்து நியூஸ் கேட்குறது அது வந்து எனக்கு வந்து முக்கியமான வந்து நான் விவசாயம் பார்க்குறது நான் டைம் பார்த்து நியூஸ் கேட்குறது மணி ஏழை மக்கள் ஆச்சு எட்டு ஆச்சு இதே கணக்கு பண்ணியே போவோம். அதனால் நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் இருக்குது. அந்த ரேடியேஷன் 90 சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கேட்டுட்டு இருப்பார். ரேடியேஷன் வந்து வேலைஞ்சிட்டுனா கேட்டுட்டே இருக்கலாம். இப்போ டிவினா டிவினா சேர்லேருந்து உறங்கிட்டே இருக்கலாம். எப்பவும் இல்லை பாக்கிட்டே போட்டுட்டே நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில் டெய்லர் வேலை டெய்லர் கடையில் நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். தவிர நான் போனால் ரேடியோ படம் மற்ற ஆளுக்கு ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சுட்டு வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கும் உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே நான் வந்தாச்சுன்னா ரேடியோ வளர்ச்சுன்னா ஏ மொத்தம் வந்தாச்சுன்னு சொல்லுவான் நினைவு இருக்கும். சார் முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோன்னா இப்போ எல்லாரும் செல்ஃபோன்லேயே வந்தாச்சு. எந்த காட்டுலன்னா தட்டியிருந்தோம் கேட்டுகிட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேறு ரேடியோ இருக்குது வேறு. ரேடியோ வந்து எல்லோரும் கையில் நெய்யுது. எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு தேசிய பாட்டு அதை கரெக்டாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு ஆகி அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிதான் நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்குது சார். எங்கள் ஊரில் இது நான் சொல்ல எங்கள் ஊருக்காரன் சொல்லுவான் அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அழிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்ன பாராட்டியிருக்கேன். அதில் இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உடம்பு சார்ந்தான்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கே இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி வணக்கம் சார்.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும் போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 14 வயது இருக்கும்போது 1968 ஆம் ஆண்டு எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதில் இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரிய போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் உணர்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவளுடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மண்ணின் மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண்வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப்பகுதியை ஒட்டி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ஆகாஷ்வாணி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
5: உங்களுக்கும் ஈத் முபாரக் சார், இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஓகே சார், முகேஷ் சார், நீங்க இந்த புனித நாள ஈத் பெருநாள பொதுவா குடும்பத்தோடு எப்படி கொண்டாடுவீங்க?
4: பக்ரீத் அப்படின்னால பொதுவா இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் கொண்டாடுற மிக சிறந்த பெரிய பண்டிகையில ரம்ஜான், அடுத்தது பக்ரீத் தான். பக்ரீத் அடுத்தது எப்படின்னா குர்பானின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நேர்த்து கடன் வச்சு அதை வந்து சில பேர் ஆடு கொடுப்பாங்க, கூட்டு குர்பானியா அப்படின்னு சேர்த்து கொடுப்பாங்க. தன் வீட்டுக்கு ஒரு பங்கு, உறவினர்களுக்கு ஒரு பங்கு, நண்பர்களுக்கு ஒரு பங்கு அப்படி 3-4 பங்காலாம் பிரிச்சு கொடுப்பாங்க. பொதுவா ஜக்காத்து நிறைய செய்வாங்க, இல்லாத ஏழைகளுக்கு உணவளிக்கிறதோ இல்ல பணம் கொடுக்கறதோ ஏதோ ஒரு உதவிகளை பொதுவா அந்த மாதங்கள்லாம் பொதுவா செய்வோம் இந்த பண்டிகை.
5: சூப்பர் சார்.

0: சிறுவயது பக்ரீத் நினைவுகள் இன்னும் உங்க மனசுல இருக்கும், மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்?
1: ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்துதான் நான் வந்தேன். எங்க அப்பா அம்மா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்க வளர்ந்தோம். அப்படி பார்க்கும்போது எங்க வீட்டுல குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி அப்ப இல்ல. ஒரு சைக்கிள் ரிப்பேர் அப்படி ஷாப் வச்சுதான் எங்களெல்லாம் என்ன எங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, நாங்கெல்லாம் அப்படிதான் படிச்சு வளர்ந்தோம். நாங்க ஒரு படிப்புல 10th வரைக்கும் தான் போனோமே தவிர அதுக்கப்புறம் மேல படிக்க முடியல, வசதியும் இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு இசைத்துறையில இந்த ஆர்வம் இருக்கு அப்படிங்கறதுனால எங்க அப்பா ஒரு இசைக்கலைஞர், அவர் வந்து பாங்கஸ் வாத்திய கறி வாசிப்பாரு, அப்புறம் டாமரின்னு சொல்லுவாங்க இந்த டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாசிப்பாரு. சோ அதெல்லாம் தாண்டி அப்பா அம்மா இயற்கையிலே பாடும் ஞானத்தை இறைவன் கொடுத்ததுனால அந்த ஜீன் தான் இருக்கிறதுனால தான் எனக்கு பாடுற ஞானத்தை இறைவன் கொடுத்தாரு. என்ன எங்க அப்பா அதிகமா என்ன கூட்டு போனது ஐயப்ப பூஜை தான். நிறைய வீட்டுல வந்த நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க குறிப்பா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எங்க அப்பா வந்து வாசிக்க போகும்போதுலாம் என்னையும் எங்க அண்ணனையும் வந்து ஐயப்ப பூஜைகள்ல ஐயப்பன் பாட்டு, சிவன் பாட்டு, பெருமாள் பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பாடி பூஜைகள் எல்லாம் அப்படிலாம் தான் நான் சிங்கரா வந்தது. கீபோர்ட் பிளேயர் ஆக்கிறதுக்கு தான் என்னோட குருநாதர் கிட்ட சேர்த்துக்கிட்டாரு, இசையமைப்பாளர் ஏசி திரக்கரன் அவர்கிட்ட கச்சேரி இருந்தா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நான் பாடி காமிச்சதை பார்த்துட்டு நல்லா பாடுறான் நான் கண்டிப்பா கூப்பிடுறேன்னு ஒரு நாள்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: In a social media post, Ethiopia headquartered Africa CDC said the consignment donated by India was received in Uganda by its Eastern Africa Regional Coordinating Center. The supplies include essential diagnostics, therapeutics, infection prevention and control materials and the case management support, which will be deployed to affected communities in eastern DR Congo. Cuban Foreign Minister Bruno Rodriguez Perilla has asked the international community for urgent help to prevent disaster in his country, which is under a U.S. energy blockade. In his speech to the UN Security Council, he urged the international community for urgent support as tension with the United States continues to grow over sanctions, energy shortages and fuel pressure. The India Meteorological Department has said that severe heatwave conditions are expected to continue over central and northwest India during the next 2 days. The weather agency has issued red color warning for severe heatwave conditions over Vidarbh today. In Norway chess, Arpagenand defeated the Norwegian world number one Magnus Carlsen, gripping the contest to claim 3 full points in round 3 of the tournament yesterday. In contrast, world champion D. Gukesh continued to endure a difficult run, suffering another setback after losing to Alireza Firuza in the final game following a hard-fought classical draw. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 9:10. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி.
2: முதல் மேடை பாடல் அனுபவம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. அந்த முதல் பாடலை எங்களுக்காக ரெண்டு வரி பாடி காட்டினீங்கன்னா ரொம்பவே இனிமையா இருக்கும் சார்.
3: முதல் வந்து நான் ஐயப்ப பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியா இருக்கும், ஒரு தபேலா இருக்கும், எங்க அப்பா டேமரின் எல்லாம் வாசிப்பாரு, தாளம் வாசிப்பாரு, இப்படிதான் நாங்க போவேன். அங்க ஐயப்ப பக்தர்கள் இருப்பாங்க, பூஜை நடக்கும். அப்ப நான் வந்து சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இப்படி ஒரு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு இப்படின்னு படிப்படியா ஒவ்வொரு கடவுள் பத்தியா பாடிட்டு வருவோம் குடும்பத்தோட, அவ்வளவுதான். அப்படியோட ஒரு கூட்டத்துல நான் பாடிட்டு ஒரு பெரிய மேடை, அதுவும் எல்லாரீஸ்வரியம்மாவுடைய கச்சேரி, என் குருநாதர் அவங்களுக்கு பிரதான கீபோர்ட் பிளேயரு, எல்லாரீஸ்வரியம்மாவை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், பட்டு போடுவேன், அந்த நெத்தியில குங்குமம் எல்லாம் வச்சு அம்மன் மாதிரி வராங்க. அப்ப அவங்கள பாத்துட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷம்ப்பா, அவங்கள பக்கத்துல இருந்து பாக்குறோம், இவங்க பாண்ட பாட்டுலாம் எத்தனை கேட்டிருக்கோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு அவருகிட்ட குருநாதர் அறிமுகப்படுத்துறாரு, அக்கா இது என் ஃப்ரெண்டோட பையன் முகேஷ்னு, நல்லா பாடுவான், என்கிட்ட கீபோர்ட் கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்படியான்னு கச்சேரி தொடங்குது, அவங்க பாடுறாங்க, அங்கங்க சாமி வந்து ஆடுறாங்க. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு அவங்க 10 மணிக்கு மேல கச்சேரி ஆனது எனக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. எனக்கு பாட்டு கொடுக்கும் போது பாய் வா அப்படின்னாரு, என்னடா பாடுறேன் அப்படின்னாரு, ஆனா பழம் எப்பா பாடுறேன், பழம் எப்பவா அப்படின்னு, பழம் எப்பா என்ன சுருதிதா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஐயப்ப பூஜையில எப்படி பாடுவேன்னா, நான் எப்படி பாடுறேனோ அப்படி ஹார்மோனியம் வாசிப்பாங்க, நான் ஏதோ ஒண்ணு எடுப்பேன் சுருதிய மாத்தி, ஒரிஜினல் சுருதி எல்லாம் தெரியாது என்னன்னு பாடுவேன், அதுல ஹார்மோனியம் வாசிடுவாங்க, அப்படி பாடி பழகிட்டேன். சுத்தி தெரியாதுண்ணா, சரி போய் மைக் கேட்டு நீ பாடு அப்படின்னு. இப்ப நான் வந்து அப்படின்னு அதுல சுத்தி கொடுத்துட்டேன். ஸ்பெஷல் என்னன்னா, என்ன நீங்க சுத்தி கொடுத்தாலும் அதுல அவ்வளவு அழகா வாசிப்பாரு, அதனாலதான் எல்லாரும் சிரமாக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுல அவர் அப்படி பாடி வாச்ச உடனே எல்லாரும் சிரமா பாத்துட்டு, யார் பாடுவேன் இந்த வயசுல இப்படி பாடுறான், இவ்வளவு ஹை பிச் பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லப்பா அதான் சொன்னேன்க்கா, என் ஃப்ரெண்டோட பையன் நல்லா பாடுறான் பாரு, பாடி முடிச்சோன்னா இது கேபி சுந்தராம்பாளம் பாடின பாட்டு, அவ்வையாரா நடிப்பாங்க அப்பெல்லாம், அவங்கதான் அதிக சம்பளம் வாங்கின ஒரு சிங்கர், பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பிளஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கூட எனக்கு ஒரு 20 ரூபா அன்பளிப்பு எல்லாம் கொடுத்தாரு, அது இன்னும் எனக்கு மறக்க முடியல. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு.
4: சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. ஸோ ஒரு 15 வயசு பையன் நம்ம ஒரு மேடை ஏறி ஒரு லெஜண்ட் முன்னாடி பாராட்டுதல பெற்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப அடுத்ததான் உங்களுடைய திரைப்பயணம். ஸோ முதன் முதல்ல திரைப்பட பாடல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? அதுவும் ஏ ஆர் ரஹ்மானுடைய கண்களால் கைது செய்த திரைப்படத்துல நீங்க பாடின பாடலை நாங்க கேட்கறோம். ஸோ எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சது? ஸோ இந்த பாடலினுடைய அனுபவம் எப்படி இருந்தது அதை பத்தியும் சொல்லுங்க.
3: நான் வந்து லைட் மியூசிக் சிங்கரா தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தனியார் தொலைக்காட்சி ராஜ் டிவில வந்து ராஜகீதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அப்போ எங்க அப்பா சொன்னாரு, நீ ராஜகீதம்ல போய் பாடலாமாப்பா, அங்க எல்லாருமே பாட திறமை இருந்தா போதும் தானே கூப்பிடுறாங்க. அது அதுல வாசிக்கிற எல்லாருமே என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்சவங்க. அப்பா நீ அதுல பாடலாமே, இப்ப நான் கொஞ்சம் பயந்தேன் எனக்கு. ஆனா ஸ்கூல்ல எல்லாம் நான் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன்.

ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் நான் படிப்புல வாங்கல, ஆனா பாட்டுல நிறைய வாங்கியிருக்கேன் அது மாதிரி. அப்போ எங்க அப்பா சொன்னாரு நீ அதுல ட்ரை பண்ணு அப்படின்னாரு. அவருடைய வற்புறுத்தல பேரில் தான் நான் அப்போ போய் ட்ரை பண்ணேன். அப்ப அந்த நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கினது உலக அறிவிப்பாளர் என்னுடைய காட் ஃபாதர் பி ஹெச் அப்துல் ஹமீத் ஐயா தான். அப்போ நான் வந்து ஆடிஷன் போறேன், பாடும்போது ஒரு அஞ்சாறு டிஎம்எஸ்ஆர் பாட்டு பாடுகிறேன், இசை கேட்டால், அப்புறம் வந்து வசந்த முல்லை போலே வந்து, கண் போன போக்கில், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு டிஎம்எஸ் ஐயாவோட பாட்டு பாடினோன்னு எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, நீங்க எந்த பாட்டு பாடுறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா பாடுங்கன்னாரு. வசந்த முல்லை பாடலாமா? ஓகே. ராஜகீதம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அங்க ஜட்ஜு கிடையாது, இங்க மக்கள் தான் ஜட்ஜு, நீதிபதி அவங்க தான் ஓட்டு போடுறது. அவங்க யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு மேல் சிங்கர் ரெண்டு ஃபீமேல் சிங்கர் பாடுவோம், அதனால மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுல அப்துல் ஹமீத் ஐயாக்கு வசந்த முல்லை ஓகே ஆயிடுச்சு. நான் வந்து கச்சேரியில பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய தெரிஞ்ச பாடகர் ஒருத்தர் கருமாரி கர்ணன் அப்படின்னு சொல்லி அவரு அண்ணன் பாடுவார், அந்த அவர் சங்கீதம் படிச்சவரு, அந்த ராகத்துல ஒரு பத்து பாட்டு பாடுவார். அவர் பாடிதை கேட்டு கேட்டு எனக்கு பழகி போய் நான் அந்த சேனல் ராஜகீதம் போய் பாடும் போது இந்த மாதிரி பாடி காமிச்சேன். அது எப்படி வரும்னா, வசந்த முல்லை போலே வந்து அசை

கிடையாது, வசந்தமல்லி ஓகே ஆயிடுச்சு. நான் வந்து கச்சேரியில பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய தெரிஞ்ச பாடகர் ஒருத்தர் கருமாரி கர்ணன் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் பாடுவார், அந்த அவர் சங்கீதம் படிச்சவர், அந்த ராகத்துல ஒரு 10 பாட்டு பாடுவார். அவர் பாடி அந்த கேட்டு கேட்டு எனக்கு பழகி போய் நான் அந்த சேனல் ராஜகீதம் போய் பாடும் போது இந்த மாதிரி பாடி காமிச்சேன். அது எப்படி வரும்னா, வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து

0: அவருக்கும் தெரியாது, ஆடியன்ஸுக்கு தெரியாது, ஆர்கெஸ்ட்ராக்கும் தெரியாது. நான் இப்படி பாடணும்னா அப்துல் அமீர் சார் ஒரு ஆச்சரியம், ஆடியன்ஸுக்கு பாட பாட அடுத்த அடுத்த பாட்டை மாத்தி மாத்தி பாட பாட அவங்க கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க.
1: எங்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது பாடல் வந்து அதோடைய பல்லவியில வரும்னு பார்த்தா புது பல்லவியா வந்தது, ரொம்ப அருமையா இருந்தது, வித்தியாசமா இருந்தது.
0: இந்த புகை எல்லாமே அந்த கருமாரி கர்ணனுக்குதான் போய் சேரும். அவரு தான் இந்த மாதிரி அழகா கோர்வையா கொண்டு வந்திருப்பாரு. அப்ப கூட அப்துல் அமீத் ஐயா சொன்னாரு, சாரிகேசி ஒரு ராக மாலையை தொடுத்துருச்சிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில அவரு பாடி கடைசியில நான் சேனல்ல பாடி எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருச்சு.
1: ரொம்ப அருமைங்க சார். இப்ப இது மூலம் டைட்டில் வின்னரும் ஆயிட்டீங்க இல்லையா, பல பாடல்கள் பாடி மக்களுடைய மனதுல இடம் பிடிச்சு.
0: ஆமாமா, 2001 நினைக்கிறேன் அது பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து 2வது ரவுண்டு மருதமலை மாமணிய முருகையா, 3வது ரவுண்டு வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம், 4வது ரவுண்டு இசை தமிழ் செய்த அரும் சாதனை, ஃபைனல் வந்து 2002 நடக்குது. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு கிடையாது, ஜட்ஜு பண்ண போறாங்கன்னு எனக்கு பயம் ஜாஸ்தி. ஐயோ மக்கள் சப்போர்ட் இருந்தது, பட் ஜட்ஜிங் வரும்போது நமக்கு சங்கீதமே தெரியாம பாட போறோமே அப்படின் போது பாட்டும் நானே வேற அந்த ஃபைனல்ல நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஜட்ஜா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிசை மன்னர் எம்எஸ்சி ஐயா.
1: வாவ் சூப்பர்.
0: எனக்கு அப்படியே வைத்த கலக்குது, ஐயோ எம்எஸ்சி ஐயா முன்னாடி எப்படி இந்த பாடம் நான் பாடுவேன், சுரங்கள்லாம் கரெக்டா வரணுமே பாடணுமே அப்படி. நான் நிறைய மேடை கச்சேரிகள் அதை பாடி இருந்தாலும் எம்எஸ்சி ஐயான்ற ஒரு பயம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். அப்போ ஒரு பதட்டத்தோட ஒரு பாடின, நான் நிஜமா எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில 100 நான் வாங்கினது அந்த ஒரு நிகழ்ச்சியில தான், அது எம்எஸ்சி ஐயா கையில, பெரிய பாக்கியம் அது.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க சார்,
0: நன்றி. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இசை புயல் ஏ ரஹ்மான் சார் கிட்ட அந்த நிகழ்ச்சியில வெற்றி பெறவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அடுத்த நாளே அப்துல் ஹமீத் ஐயா வந்து ரஹ்மான் சார் ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் எனக்கு கண்களால் கைது செய்யப்பட திரைப்படம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாருடைய இயக்கத்துல வந்த அந்த படத்துல தீக்குருவியாய் தீங்கணியன அப்படிங்கிற பாட்டை ஜான்சன் சார் நானு ஹரின் அவர்கள் பாட்டு.
1: சூப்பர் சார். அந்த பாடல் ஒரு 2 வரி நேயர்களுக்காக பாடி காட்ட முடியுமா சார்?
0: பாட்டு மட்டும் இல்ல, எனக்கு எனக்கு சாப்பாடு போறது என்னோட தமிழ் தான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த நிறைய டிஎம்எஸ் ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாட்டுலாம் நிறைய பக்தி கச்சேரியில பாடி பழகுறதுனால எனக்கு இந்த தமிழ் கொஞ்சம் எனக்கு ஈஸியா பாட முடிஞ்சது. உதாரணத்துக்கு முத்தை தெரு பத்தி திருநவி மாதிரியான பாட்டுலாம் பக்தி கச்சேரியில பாடுவேன். சோ எனக்கு முதல் பாட்டு ரஹ்மான் சார் கொடுத்தது ஒரு ஒரு மாதிரி டஃபான ஒரு தமிழ் வர மாதிரி, அது டீ குருவியாய் தீங்கன தீ கைகளி தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய் அப்படின்னு வார்த்தை வரும். அது என்ன, தீக்குருவிய தீங்கனியன தீ கைகளி தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய், நந்திதா தீக்குருவிய தீங்கனியன தீ கைகளி தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய்.

அப்படி ஒரு சஸ்டைன் பண்ணிட்டு ஒரு சங்கத்தியோட வர முடியும். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங் அமைஞ்சது அது. இந்த அதுக்கெல்லாம் காரணம் கூட நான் சொல்ல வர்றது அந்த பழைய பாட்டுகளை பாடினது நான்.

0: கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி 103 தீக்குருவி.
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது அவர்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்.
0: போட்டி நிகழ்ச்சிகள்ல இருந்து இப்போ திரைப்பட பின்னணி பாடகரா வந்திருக்கீங்க, அந்த பயணத்துல மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: அது கண்டிப்பா வந்து ராஜகீதம் தான். அதுவும் ஏன்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ் வையா கையா கிட்ட வந்து 100 வாங்குறதுங்கிறது எல்லா பாடகருக்கும் ஏங்குற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இப்ப எல்லா சிங்கர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ்சி சார் காலத்துல எம்எஸ்சி சார் கிட்ட ஒரு பாட்டு பாடிட முடியுமா, அடுத்த ஜெனரேஷன் ராஜா சார் கிட்ட ஒரு பாட்டு பாடுங்க முடியுமா, அதுக்கடுத்த ஜெனரேஷன் ரஹ்மான் சார் கிட்ட ஒரு பாட்டு பாடிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இல்லைங்களா? அந்த ஏக்கத்தை கடவுள் உண்மையில சொல்றேன், எனக்கு பெரிய ஆசீர்வாதமா தான் நான் நினைக்கிறேன். எம்எஸ்சி சார் கையால 100 நான் வாங்கினதுதான் என் லைஃப்ல
1: கோழி கூவுது

0: படத்துல வரக்கூடிய பூவே இளைய பூவே அப்படிங்கிற பாடல ரொம்ப சூப்பரா பாடி இசைஞானி இளையராஜா சார் கிட்ட சூப்பரான ஒரு அப்ரிசியேஷனை வாங்கினீங்க.
1: மேடையில இந்த பாடல் பாடி அவர்கிட்ட பாராட்டும் பெற்றிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவும் நல்லா வைரலா பிரபலமாச்சு. ஸோ இந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது இசைஞானி இளையராஜா சார் கிட்ட பாராட்டு பெறும்போது?
2: கண்டிப்பா, இப்ப நான் சொன்னது இல்லையா, அதை கடவுள் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுல எம்எஸ்வி சாருடைய அவர்கிட்ட 100 மார்க் வாங்கி அவருடைய படங்கள்லயும் எனக்கு பாட்டு கொடுத்தாரு. மனிதனாயிரு என்ற படத்துல எம்எஸ்வி ஐயா எனக்காக ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணதாக எல்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க சொல்லும் போது மறக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய கனவு ஆசை வந்து இசைஞானி இளையராஜா சாருடைய இசை நிகழ்ச்சியில ஒரு பாட்டு பாடிட முடியுமா, அவருடைய இசையில பாட முடியுமா, அவர் இசை நிகழ்ச்சியில பாட முடியுமான்ற ஒரு கனவு இருந்தது. அப்பதான் எம்எஸ்வி ஐயா இறந்த டைம்ல அவர் என்னுள்ளி எம்எஸ்வி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இசைஞானி இளையராஜா சார் பண்ணும் போது எனக்கு அதுல பாடுற வாய்ப்பு கிடைச்சது. ஜெயிச்சான அண்ணா பெர்க்யூஷன் அவர் அங்க, அவரு தான் என்ன கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாரு ஒரு கச்சேரி பண்றாரு நீங்க பாடணும் போது அதுல கே ஆர் ராமசாமி சார் பாட்டுலாம் பாடும்போது அன்னைக்கு மேடையிலயும் என்ன வந்து அப்ரிசியேட் பண்ணாரு ராஜா சார். எப்படின்னா அந்த ஒரு பாட்டு, கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணே உனது காட்சியே அப்படின்னு ஒரு பாட்டு, அதை பாடினோன்னா சார் வந்து அப்பவே அப்ரிசியேட் பண்ணி எனக்கு சொல்லும் போது, உதாரணத்துக்கு குசேலன்ல ஒரு சீன் வரும், வடிவேல் சார் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லுவாரு, அண்ணா சண்முகம் சொல்லுங்கண்ணே, சண்முகம் சலூன் கடை சண்முகம் சொல்லுங்கண்ணே, சலூன் கடை சண்முகம் அண்ணா இன்னொரு வாடி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காமெடி பண்ணிருப்பாரு. அந்த மாதிரிதான் எம்எஸ்சி சார் இளையராஜா சார் வந்து பேரை சொல்லும் போது எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சந்தோஷம். ராஜா சார் அன்னைக்கு பேரை சொன்னோன்னே எனக்கு அப்படி சந்தோஷத்தை உச்சத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ராஜா சார் அவரோட இசை நிகழ்ச்சியில பாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுப்பாரு, நான் நினைச்சே பாக்கல, அது ஒரு பெரிய கனவு நிறைவேறின சந்தோஷம் எனக்கு. அப்பதான் பூவேலையை பாடும்போது எனக்கு எனக்கு அதுவும் எனக்கு வந்து பர்சனலா டிஎம்எஸ் சார் எஸ்பிபி சாருக்கு அப்புறம் எனக்கு மலேசியா வாசிகள் சார் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, அவரை மாதிரி பாடல்கள் பாடி நிறைய ரசிகர்கள் வந்து உங்களை பாராட்டியிருந்தாங்க. கண்ணை மூடிட்டு கேட்டா மலேசியா வாசுதேவன் சார் பாடின மாதிரியே இருந்ததுன்னு அதை பத்தியும் கேட்கணும்னு நினைச்சோம்.
2: ஆமா, எனக்கு ஆச்சரியம், எனக்கு அப்படியெல்லாம் ரசிகர்கள் கிட்ட இருந்து வாழ்த்து கிடைச்சதுன்றது மறக்க முடியாது. அதுக்கெல்லாம் இறைவனுக்கும் நல்ல என்ன வாழ்த்துற அந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட ரசிகர்கள் தான் காரணம். நிறைய மேடைகள்ல வந்து நிறைய அவருடைய பாட்டு தான் நான் நிறைய பாடுவேன். கட்ட வண்டி கட்ட வண்டி, ஒத்தடி ஒத்தடி, ஓரமா ஒத்தடி, சமீபத்துல இது கூட பாடின ஒரு ஊர்ல, அந்த மதன மோக ரூப சுந்தரே மதனாகி பவழமே பவழமே என் இதய கீதமே மனம் இதை மதனமோக இப்படின்னா சி எஸ் ஜெயராமன் சார் மாதிரி எல்லாம் பாடிப்பாரு மலேசியா வாசகன் சார். அது ஆனந்தத்தை காத்து தாளாட்டுதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடிப்பாரு. சோ இதெல்லாம் பாடுவேன். அப்புறம் சாருக்கு வந்து பொதுவா அந்த மெட்ராஸ் லாங் பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாமா வீடு மச்சி வீடு பருசம் போட்டது குச்சி வீடு அப்படின்னு ஒரு பாட்டு, அது சென்னை தமிழ்ல மலேசியா வாசகன் சார் பாடினாரு. அது பாடும் போது சாருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சென்னை தமிழ்ல பேசுவேன். அது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய வித்தியாசமான பாட்டெல்லாம் வந்து, அதுவும் நாங்கெல்லாம் எங்க நாங்க பக்கத்துல இருந்து பாப்போமா அவரை அப்படின்னு நினைச்ச ஒரு இசை ஞானி பக்கத்துல நின்று பாடுற ஒரு பாக்கியம் கடவுள் கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு நல்ல அந்த ஒரு வாழ்த்து கிடைச்சது மறக்க முடியாது.
0: சூப்பர் சார். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: அடுத்ததா 500க்கும் மேற்பட்ட பாடல்கள் நீங்க திரைப்படங்கள்ல பாடியிருக்கீங்க. நீங்க பாடிய பாடல்கள்ல இந்த பாடல் உங்களுடைய மனதிற்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னா எந்த பாடலை சொல்லுவீங்க?
1: எனக்கு வந்து எல்லா டைப் சாங்ஸுமே கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு மெலடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட இசையில எனக்கு வந்து உருக்கல் ஒரு கண்ணாடி படத்துல வந்து மெலடி ரொம்ப நாள் ஆசை, ஒரு சிங்கரா இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெலடி பாட்டு ஒரு பாட்டாவது படத்துல கிடைக்குமா அப்படிங்கறது அந்த படத்துல அந்த பாட்டு எனக்கு ஒரு ரொமான்டிக் சாங் கிடைச்சது.
0: ஒரு ரெண்டு வரையும் பாடி காட்டுங்க சார்.
1: ஓகே.

0: அப்படியே ஒரு பாட்டு பாடிப்பேன்.
1: சூப்பர் சார், ரொம்ப அருமையா
0: இருக்கு. அது நரேஷ் ஐயர், ஆலா பிரஜு, நான் மூணு பேரும் பாடிப்போம். அதுக்கப்புறம் நண்பன் படத்துல வந்து அந்த ஆலிஸ் வெல்,
1: பண்ணிட்டு போவீங்களா? என்ன லைவா பாடினாலும் சரி, இல்ல ரெக்கார்டிங்ல பாடினாலும் சரி, குரல் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? சோ அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதுவும் குறிப்பா மழைக்காலங்கள்ல, இல்ல உடம்பு சரியில்லாத சூழல்ல எல்லாம் வரக்கூடிய ரெக்கார்டிங்க எப்படி சமாளிப்பீங்க?
0: நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிட, இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. சில கோல்டான பொருளோ இல்ல ரொம்ப ஹீட்டான பொருள் சாப்பிட்டாலும் ஓவர் ஹீட்ல கோல்டு வந்துடும். சோ நிறைய விஷயங்கள், ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, காரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி சிங்கர்ஸ் எல்லாருக்குமே அசிடிட்டின்ற ஒரு பிரச்சனைகள் நிறைய எல்லாருமே இப்ப வந்துட்டு இருக்கு. காரணம், இப்ப இருக்கிற சாப்பாடுடைய கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு. இதுல காரங்கள் சாப்பிட்டா அன்னைக்கு பார்த்து தொண்டை கட்டிடும், இல்ல ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா பாட முடியாது. உதாரணம், பிரியாணி சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் வந்து பாட ஒத்துழைக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஏழு மணிக்கு கச்சேரினா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நாங்க ஒரு நிறைய ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், பாடி பார்த்துட்டே இருக்கணும் அந்த த்ரோட் ஓப்பன் ஆகுற வரைக்கும். அது மாதிரி இப்ப மழை காலத்துலனா உடனே த்ரோட்டு கட்டும், மூக்கு அடைக்கும், அந்த இதெல்லாம் ஒத்துக்காது. சூழல் கட்ட மாதிரி சில கச்சேரியில நல்லாவும் பாடிடுவோம், சில கச்சேரியில ப்ராப்ளத்தோடவும் பாடுவோம்.
2: சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்பவுமே நமக்கு ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கலாம், எமோஷனலான தருணமா இருக்கலாம். அது மாதிரி மறக்க முடியாத ரெக்கார்டிங் பத்தி சொல்லுங்க சார்.
0: நிறைய பாட்டுகள் இருந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லிதான் ஆகணும்ங்கிறது, காவிய தலைவன் படத்துல எனக்கு இசை நேரகமன் சார் ஒரு பாட்டு கொடுத்தாங்க. அவர் சாருக்கு வந்து நான் மூணு படம் பண்ணிருக்கேன். ஒண்ணு கண்களால் கைது செய், ரெண்டாவது அஜித் சார் நடிச்ச வரலாறு படத்துல தொட்டாபுரம் போய் பாருங்க, மூணாவது எனக்கு காவிய தலைவன்ல ஒரு பாட்டு கொடுத்தாங்க, அதுவும் சோலோ தான். அதுல என்னன்னா, ஒரு பாட்டு எப்பவுமே டியூன் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் பாடுவேன், இல்லன்னா யாராவது பேக் பாடிருப்பாங்க, அதை கேட்டு பாடுவேன். பட் இது வந்து அந்த பாட்டு உருவானதே நான் கண்ணெடுக்க பார்த்தேன். ரெஹமான் சார் அப்பதான் எனக்கு பாட்டு, அதுவும் கீதை உபதேசம் பண்ணுவார மாதிரியே. இது வந்து அர்ஜுனன்

வந்து கிருஷ்ணர் கிட்ட பாடுற மாதிரி பாட்டு. சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு, இறுதி தீர்ப்பை நீ சொல்லி விடு, அந்த மாதிரி வரும். அந்த ஒரு டங் டங் டங் டங் டங் ஃபைவ் தாளத்துல ஆரம்பிச்ச பாட்டு, அது பயங்கர எமோஷனலான ஒரு லிரிக்ஸ், சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அப்பவே ரிதம் போட்டு, அப்பவே கார்ட்ஸ் போட்டு, அப்பவே கம்போஸ் பண்ணி நான் பாடி பாட்டு அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி நான் நிறைய பாடியிருக்கேன். என் குருநாதர் இசையமைச்சு பக்தி பாட்டு பாடியிருக்கேன். பட் மூவின்னு சொல்லிட்டு அது ரஹமான் சார் கிட்ட இப்படி ஒரு பாட்டு தான், மறக்க முடியாது.

0: முகேஷ் சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பழைய கோல்டன் ஹிட்ஸை உங்களை மாதிரி கலைஞர்கள் மூலமா இப்பவும் ரசிகர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி உங்களுடைய பாடல்ல இன்னொரு பாடலும் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலர், நிறைய ரசிகர்கள் உங்களை இதுக்காக பாராட்டி இருக்காங்க. பலே பாண்டியா திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்புல கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்ல நீயே உனக்கு என்றும் நிகர், இந்த பாடல் உங்களுக்கு நிறைய பெயர் வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த பாடல் எங்களுக்காக ரெண்டு வரி, இதனுடைய இந்த பாட்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தாலும் எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க சார்.
1: கண்டிப்பா, நான் சொன்னேன் சங்கீதம் தெரியாம தான் பாடிட்டு இருக்கேன், ஆனா இதெல்லாம் வந்து எனக்கு என் குருநாதர் திரங்கர் அண்ணா எனக்கு சுரங்கள்லாம் எழுதி கொடுத்து அழகா சொல்லி கொடுத்து என்ன புரிய வச்சு பாட வச்சாரு. அப்போ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது பொதுவா எனக்கு எமோஷனலா பேர் வாங்கி கொடுத்தது உள்ளத்தின் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் பாடுனா பாட்டும் நானே ராஜகீதன்ல வெற்றி பெற்ற பாட்டு. அப்போ இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நகைச்சுவை, கொஞ்சம் கர்நாடிக் பாட்டா இருந்தாலும் நகைச்சுவையான பாட்டு தான், இது படத்துலயும் ஒரு நகைச்சுவையா இருக்கும். ஸோ இதை வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் இதுல நான் ஸ்கோர் பண்றதை விட என்னுடைய நண்பர் ஷியாம், அவர் சீரியல் ஆக்டர், அவர் நீங்க பாத்துருப்பீங்க, நாங்க ரெண்டு பேரும் பாடின வீடியோ தான் மக்கள் நிறைய எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நானு டிஎம்எஸ்ஆர் போர்ஷன் வந்து சுரங்கள் பாடுவாங்க, ஜதி போர்ஷன் வந்து அவர் தான் பாடுவாரு ஷியாம். அந்த ஜதி போர்ஷன் சுரமும் ஜதியும் சேரும் போது வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பதான் ஷியாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஜாலி டைப், ஷியாமோட சேர்ந்து பாடும்போது அந்த பாட்டுக்கு இன்னும் மக்கள் ரசிப்பாங்க. சரியா ஷோல ஒன்னா போகும்போது இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சாங்க கச்சேரியில பாடும்போது. அது குறிப்பா அந்த சனி சகம தூதி பாடும்
2: உங்க நினைவுக்கு வரக்கூடிய பாடல் என்ன, ரெண்டு வரி பாடி காட்டுங்க சார்.
1: நாகூர் அனிஃபா ஐயாவுடைய வாய்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, அது மதசார்பற்ற குரல், அது எல்லா மதத்தினருக்கும் பிடித்தவர் அவரு. இறைவனிடம் கையெழுந்துகள் டியூன்ல நிறைய பேர் பாடியெல்லாம் நான் பாத்துருக்கேன் வீடியோ. அண்ணா நகர் ஐயப்பன் கோயில்ல நான் ஐயப்பன் பாட்டு பாடிட்டு இருக்கேன், எனக்கு தம்பி நீங்க இறைவனிடம் கையெழுந்துகள் பாடி பாடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஐயப்பன் மாலை போட்டவங்க என்கிட்ட, எனக்கு ஆச்சரியம் என்ன இது, இந்த பாட்டை கேட்கிறாங்களே அப்படின்னு. நாங்க அவர் குரல் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்பா, நீங்க பாடி கேட்டிருக்கோம் நீங்க பாருங்க அப்படின்னு கேட்டவொடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ இறைவனிடம் கேட்கறதுங்க கூட பாடினேன், அதுல நான் ராஜசார் கச்சேரியிலயும் கூட நான் இது பாடினேன். கடலிலே தனிமையா போனாலும் கண்மணியில் நினைவு களைப்பாரு பாட்டு, நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு செம்பருக்கில பாடிப்பாரு. அது வந்து சாரோட நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா, சென்னையில வந்து இளையராஜா 80 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்ப சார் வந்து என்ன கூப்பிட்டு, நாகூர் அனிஃபா பாட்டுலாம் பாடுவியான்னு, சார் நான் இறைவனிடம் கையெழுந்துங்கெல்லாம் பாடியிருக்கேன் வந்து நீ பாடு, அவரை மாதிரி நினைச்சு பாடி காட்டு முடி பாடு பாடி காமிச்சோம்னா அவர் ரொம்ப, அதாவது அவர் பாராட்டாட்டாலும் எதுவுமே சொல்லலைங்கிறது இன்னைக்கு அது ஒரு பாராட்டு தான். அப்ப அன்னைக்கு நான் பாடுறதுல மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஆஸ்திரேலியால பெர்த்ல அந்த பாட்டை பாடும்போது என்ன அப்ரிசியேட் பண்ணாரு, அவர் கையை தூக்கி ரசிச்சாரு. இப்போ இது போதும் எனக்கு அவரு அவரு நல்லா பாடினு சொல்ல வேண்டாம், அந்த கையை தூக்கிட்டாரே அது போதும் அப்படிங்கறதா எனக்கு மறக்க முடியாது. யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, அது பார்த்து எனக்கு ஒரு தடவை அதை பார்த்து எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு அந்த பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது.
2: சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி 103 தீக்குருவி.
3: ஹாட்டிலே பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல், தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல்.

0: ஸ்பெஷலா
1: திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது அவர்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்.
0: நம்ம இப்போ முகேஷ் சார் கூட ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாட போறோம்.
1: இதுல பண்ணியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்போம், நீங்க அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு

0: பதில் சொல்லணும்.
1: சரி,
2: முதல் கேள்வி, ஸ்டுடியோவா அல்லது லைவ் கச்சேரியா?
1: லைவ் தான்.
0: ஓகே, ஏன்?
1: லைவ் தான், ஆடியன்ஸ் இருப்பாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, ப்ரொடியூசர் டைரக்டர் இருக்கலாம், சவுண்ட் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னா லைவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்க கூட்டு அந்த கைத்தட்டுக்கு நிகரே ஆகாது, அது வந்து தனி சந்தோஷம் தான்.
0: சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி அடுத்ததா, இது ஒரு ஃபன்னான ஒரு க்வெஸ்சன் தான். ஒரு வாரம் பாடாமல் இருக்கணும் இல்லாட்டி ஒரு வாரம் மொபைல் இல்லாமல் இருக்கணும், உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க?
1: மொபைல் இல்லாமல் கூட நான் கஷ்டப்பட்டு இருந்துடுறேன், ஆனால் பாடாமல் இருக்கவும் முடியாது.
0: ஓகே,
2: உங்க பிளேலிஸ்ட்ல அதிகமா ஓடிக்கிட்டே இருக்க பாட்டுனா எது?
0: அது உங்களோட தான் இருக்கலாம், இல்ல வேற ஒரு சிங்கரோடதா கூட இருக்கலாம்.
1: என்னோட பிளேலிஸ்ட்ல என்னோட பாட்டுன்னு சொல்லணும்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து டீ குருவி தான், ஃபர்ஸ்ட் சாங் ரஹ்மான் சார் கிட்ட பாடின பாட்டு.
0: ஓகே,
1: பழைய பாட்டு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து நிறைய இருக்கு, நீங்க ஒண்ணுதான் சொல்றதுங்கிறதுனால நான் பாட்டும் நானே பாவம் நானே டிஎம்எஸ் சார் பாடின பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அந்த பாடல் ரெண்டு வரையும் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா?

0: சூப்பர் சார், ரொம்ப அழகா இருந்தது. மெலடி, ஃபோக், கானா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சாங் நீங்க பாடியிருக்கீங்க, எது உங்களுக்கு ஃபேவரட்?
1: எல்லாமே கஷ்டம் தாங்க. நான் கூட நினைச்ச மெலடி தான் ரொம்ப ஆசையா நினைச்சது. ஆனா கானாவும் சரி ஃபோக்கும் சரி கிடைக்கிற சில சங்கதி எல்லாம் இருக்குல்ல, அது பாடவும் முடியல. அது பாடும் போதுதான் நாங்க எல்லாம் அதுலயும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. மெலடினா கூட ஸ்லோல அந்த சங்கதியை பாடிடலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் பாடின கச்சேரி கச்சேரி பாத்தீங்கன்னா, உனக்கு மட்டும் உயிர் கிரண்டா உடம்ப தகுரிய கரண்டா இது சரியா தப்பா மது போல
2: உங்களுடைய பிளான் பி என்ன?
1: பிளான் பி என்னவா இருந்திருப்பேன் சத்தியமா தெரியல என் தகுதிக்கு. ஆனா நான் சிங்கர் ஆனதுனால கடவுள் எனக்கு இசைய பெரிய பிச்சை போட்டாரு, அதனால ஏதோ நல்லபடியா இருக்கேன். என்னுடைய படிப்புக்கும் சரி என்னோட தகுதிக்கும் சரி பெரிய வேலையில நான் இருந்திருக்க மாட்டேன். அதனால பிளான் பி நான் நினைக்கிறதே இல்ல, நினைச்ச பயம்லாம் வரும்.
0: ஓகே, பிளான் பி பத்தி யோசிக்க வேணான்ட்டீங்க.
1: யோசிக்கிற மாதிரி இல்ல.
0: ஓகே சரி, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு ஆசையை நோக்கி நீங்க போயிட்டு இருப்பீங்க இல்லையா, அது எது?
1: என்னோட நீண்ட நாள் ஆசை அப்படின்னா எனக்கு வந்து இசையில இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய பாடணும்னு ஆசைப்படுறவங்கள முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச அவங்கள நாங்க ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஆசை தான்.
0: ஓகே சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அடுத்ததாக நிறைவாக நம்ம கேட்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் நிறைய சிங்கர்ஸ் கூட பாடியிருக்கீங்க, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது யாருன்னு சொல்ல முடியுமா? இது எல்லா சிங்கர்ஸுமே டஃப்பான கேள்வியாக பார்க்குறாங்க.
1: நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, இது கஷ்டம். இந்த கேள்விக்கு மட்டும் ஒரே ஒரு ஆன்சர் நீங்க எதிர்த்து பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருடைய பாட்டு கேட்டு கேட்டு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுல எம்எஸ்சி சார் இருக்காரு, ராஜா சார் இருக்காங்க, ரஹ்மான் சார் இருக்காங்க. அப்படிங்கும் போது இதுல வந்து ஒருத்தர் சொல்ல முடியாது எனக்கு. அது மட்டும் இல்ல, நான் அதுக்கப்புறம் பாடின எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் இருக்காங்க இதுல. தேவா சார் இருக்காரு, ஸ்ரீகாந்த் தேவா சார், ஹாரிஸ் சார், டி இமான் சார், தேவேஷி பிரசாத் சார், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்துதான் இன்னைக்கு நான் ஒரு பிளேபேக்குன்னு எனக்கு பின்னாடி பாடகன்னு நான் போட்டிருக்கேன். அப்படி இப்போ இவங்க எல்லாரும் தான், அதுல ஒருத்தர்ன்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒருத்தராதான் நான் சொல்ல முடியும்.
0: ஓகே சார், ஸோ பக்ரீத் அப்படின்னா இந்த பாடலில் நீங்கள் பாடணும் அப்படின்னா எந்த பாடலை பாடுவீங்க? இன்னைக்கு ஒரு பக்ரீத் ஸ்பெஷலாக கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்கு ஒரு இசை வாழ்த்து, ஒரு ரெண்டு வரி பாடி காட்டுங்களேன்.
1: எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இறைவனிடம் கையெண்ணுங்கள், அதையே நான் பாடுறேன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையினை இல்லாத கருணை உள்ளவன், இன்னப்பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு இது. அதனால
0: கண்டிப்பா இது வந்து மதத்தை தாண்டி எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாடலும்.

0: ஓகே சார்.
1: இந்த பக்ரீத் நாள்ல உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு அழகான செய்தி.
2: கண்டிப்பா இசை ரசிகர்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆகாஷவாணி நேயர்கள், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. சோ ரொம்ப சந்தோஷம் இந்த பக்ரீத் திருநாள்ல உங்களோட நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துகிட்டது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மத சாயமும் இல்லாம என்னை நீங்க எல்லாருமே சேர்த்துக்கிட்டீங்க. உங்களாலதான் இன்னைக்கு இந்த நிலை. உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எப்போதும் எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி எல்லாருக்கும் நீங்க எப்போதும் கொடுத்துட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிறது தான் என்னுடைய வேண்டுதலா வச்சுக்கோங்க.
0: இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பா நன்றிகள் சார். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மென்மேலும் வெற்றிகளை பெறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் பக்ரீத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரமும் திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் முகமது இணைஞ்சிருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பக்ரீத் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே பௌசியா மற்றும்
0: ஆர்ஜே நிஷா.
1: ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழியது உயிர்நிலை திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப் பகுதியை ஒட்டிய 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 116000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:03. NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: तत्कालीन सेनाध्यक्ष वेद प्रकाश मलिक ने आर्मी अस्पताल का दौरा करके ग्रेनेडियर योगेंद्र सिंह यादव से मुलाकात की और उन्हें देश के सबसे बड़े सैनिक सम्मान परमवीर चक्र से सम्मानित किए जाने की सूचना दी। मात्र 19 वर्ष की आयु में परमवीर चक्र प्राप्त करने वाले ग्रेनेडियर यादव सबसे कम उम्र के सैनिक हैं जिन्हें ये सम्मान प्राप्त हुआ।
1: योगेंद्र सिंह यादव परमवीर चक्र पाने वाले देश के सबसे युवा सैनिक हैं। उन्हें उत्तर प्रदेश सरकार ने प्रदेश के सर्वोच्च सम्मान यश भारती से भी सम्मानित किया है। देश की रक्षा के लिए अपनी जान की परवाह ना करते हुए इस असीम शौर्य के दृढ़ निश्चयी समर नायक ग्रेनेडियर योगेंद्र सिंह यादव को कृतज्ञ राष्ट्र नमन करता है।
2: अभी आप सुन रहे थे वीर गाथा श्रृंखला के अंतर्गत कार्यक्रम ग्रेनेडियर योगेंद्र सिंह यादव। कार्यक्रम समन्वय प्रोफेसर राजेंद्र पाल, तकनीकी निर्देशन बटी लैंग लिंगडो, कलाकार अश्विनी वालिया, बाबला कोचर, शिमाइला परवेज, परवेज गौहर और आर एस रघु, ध्वन्यांकन विकास सांगवान और शानु मुक्सीम, निर्माण सहयोग जगबंधु जाना, आलेख अजीत होरो, निर्देशन तथा निर्माण विमलेश चौधरी। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम ग्रेनेडियर योगेंद्र सिंह, और अब इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நேர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி.
6: அது எல்லாம் உண்டு கழித்து மகிழ்ந்து, அப்ப அந்த நேரத்துல கூட அன்பர் ஏதாவது நீ சொல்லுவியே சொல்லு. அப்ப தியாகம்னா என்ன, அன்புனா என்ன, அடக்கம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, அவர்களின் மன வயலில் நல்லொழுக்க திருக்குறள் சமூக சிந்தனை விதைகளை வித்திட்டவன் என்ற பெருமைக்கும் நான் சொந்தக்காரன் என்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்மா.
7: திருக்குறள்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு அதிகாரம் என்ன?
6: 133 அதிகாரமும் சிறப்புக்குரியதுதான்மா. தேனை தொட்டுட்டு எந்த பக்கம் இனிக்குதுன்னு கேட்டா நான் எதை சொல்ல? முயற்சிய சொல்றதா, உழைப்ப சொல்ல, 10 பாயிண்டா சொல்லிருட்டுமா?
7: சொல்லுங்க சார்.
6: மனிதனா பிறந்தா இந்த 10 குணங்கள் இருக்கணும். 10 அதிகாரத்துல அழகா சொல்றாரு. அன்பு, அடக்கம், ஒழுக்கம், பொறுமை, கருணை, அறிவு, ஊக்கம், முயற்சி, நாணம், பண்பு, இது 10 ஒவ்வொன்னுக்கும் அதிகாரம் அடித்து 10 குரலா விரிவா போகும். நான் 10 வார்த்தைகள்ல முடிச்சுட்டேன். அப்படியே இந்த 10 பண்பு நம்ம கிட்ட இருக்குதான்னு தெரிந்து கொண்டாலே அவன் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு நம்ம போய் சேர முடியும். எது நம்ம கிட்ட இருக்கு, எது நம்ம கிட்ட இல்ல, எதை நம்ம பெருக்க வேண்டும், எதை கழிக்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும், எதை வகுக்க வேண்டும் என்று திட்டமிட்டாலே என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. சரி, ஒரு அதிகாரம் நீங்க கேட்டதுனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவசியமான தேவை நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிவு மிக மிக முக்கியம். அந்த அறிவுடைமையை விட மிக முக்கியம் அந்த அறிவு எதுக்குன்னு சொன்னா கல்விதான். கல்விங்கிற 40th அதிகாரத்தை பதிவு செஞ்சுக்கோங்க. அதை சொல்றேன், கல்வினாலே அறிவுதான், அறிவுனாலே கல்விதான். கல்வி அறிவு பெற வேண்டும், அறிவு கல்வியோடு இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம்.
7: அருமையா சொன்னீங்க. இன்னும் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பிரபலங்களை சந்திச்சிருக்கீங்க, பட்டிமன்ற நடுவரா நிறைய மக்களுடைய மனதுல நிறைய கருத்துக்களை பதிவு பண்ண சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்கட்டும், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா இருக்கட்டும், இன்னும் நடிகர் சிவகுமார், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு புகழ் சேர்த்து கொடுத்த சைலேந்திர பாபு சார் IPS அவரு, இன்னும் நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. ஸோ இதற்கு பின்னணி என்ன? நீங்க தமிழ் மேல வச்சிருந்த பற்றா இல்ல இவர்கள் மீது வச்சிருந்த பற்றா, இத பத்தி சொல்லுங்களேன்.
6: தமிழ் தான், தமிழ் தந்தவரம் தான். காலம் செய்த கோலம் இவர்களை நான் சந்தித்த நிகழ்வு என்ற ஒரு திரைப்பட வரிதான் நினைவுக்கு வருகிறது. இப்ப இந்த வகையில பார்க்கும் போது பல சான்று

0: மக்களை விஐபிகள் எல்லாம் பார்த்தேன். இந்த நம் தமிழ் மண்ணில மண்ணின் மைந்தராக முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு உழைப்பாளி எஸ் எம் ஹைதர் அலி என்பவர், டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலியாக குவைத் நாட்டில் இன்று உலகம் முழுவதும் கோலோச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வளர்ந்து உயர்ந்து மலர்ந்திருக்கின்றார். ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, அவருடைய உழைப்பை பாராட்டி நம்ம லண்டன்ல நம்ம இங்கிலாந்து நாட்டினுடைய பாராளுமன்றத்துல வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. சமீபத்துல கூட அவர்ல வந்துட்டு அனைத்து தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு விதமாக குவைத் நாட்டின் அந்த கோல்டன் விசா என்று சொல்லக்கூடிய 19th விசா என்ற சிறப்பு இதை கொடுத்து பாராட்டி இருக்கிறாங்க. இது போன்ற அறிஞர் பெருமக்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த ஆற்றலும் திறமையும் வலிமையும் வல்லாண்மையும் படைத்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய திறமையால், அவர்களுடைய உழைப்பால், அவர்களுடைய நல்லெண்ணத்தால் இந்த சமூகம் பயனுற வேண்டும். இவர்களைப் போல ஆயிரம் ஆயிரம் பேர் உருவாகி வர வேண்டும். அதுதான் உண்மையான சிந்தனை. அதற்கு இந்த திருக்குறள் வந்து பயனுற வேண்டும்.
1: தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா,

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: என்றும் நீங்கள்
2: நம்மளுடைய சிறப்பாக போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியை இன்னும் கூடுதல் சிறப்பாக்குறதுக்காக ஒரு ஃபன் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. நீங்க நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது?
3: விவசாயி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல MGR மக்கள் திலகம் நடித்தது. உழைப்பு தான் முக்கியம் அதுல. அதுல வந்துட்டு கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயம். அந்த தொழில் இன்னைக்கு இதாகிட்டு இருக்குது. அந்த வேளாண்மை வந்து மலர்ந்து வரணும். அதுதான் வந்து உலகம் இன்னைக்கு வாழ்விக்கும். அந்த நிலையில வந்து அந்த படம் அன்னைக்கு பிடிச்சது.
2: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததான், உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் கவிஞர் யாரு?
3: தமிழ் கவிஞர்னா இப்ப இருக்கிறதுல சொல்லும் போது வந்துட்டு நம்ம அப்துல் ரஹ்மானுடைய கவிஞை ரொம்ப பிடிக்கும். கவிக்கோ
2: அப்துல் ரஹ்மான் அவர்கள்.
3: அப்துல் ரஹ்மானுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், மிகப்பெரிய சாதாரணம் இருக்கிற இதையும் சொல்லுவாரு, கசல் பத்தி சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு, நல்ல ஒரு பாடல்.
2: அடுத்தது, அமைதி கிடைக்கக்கூடிய இடமா நீங்க எதை நினைக்கிறீங்க? ஒரு புத்தகமோ இல்ல ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அமைதியான இடம் வேணும் இல்லையா? உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய இடமா நீங்க எதை பார்க்கறீங்க?
3: அது நம்ம தான் காரணம், வேற என்ன இல்ல. தன்னுடைய நெஞ்சம் வந்து அமைதி இல்லைன்னா, எந்த அமைதியா இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்மை கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம். அது இடி இடிக்கும் போது கூட எந்த விதமான அலட்சிய நடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா மனம் வந்து கட்டுப்பாடுதான். அந்த மனநிலை எப்போது ஒருங்கிணைகிறதோ அந்த இடத்துல தான் நம்ம சாதனையாளரா இருக்க முடியும். அந்த மன அமைதி இழந்துட்டாதான் எப்போ பார்த்தாலும் மன அழுத்தத்தோட டென்ஷன்லயே இருக்கிற மாதிரி ஒரு குழப்பத்தனம் ஆகி போகும். அதுல அதுக்கு நாம் இடம் கொடுத்தா அதற்குள்ள நம்ம போயிருவோம். எங்க போனாலும் நமக்குள் இருக்கிறது அமைதி. அந்த அமைதி நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம்.
2: இடம் சார்ந்தது அல்ல, நம்மளுடைய மனது சார்ந்ததுதான் அமைதி இல்லையா?
3: அவ்வளவுதான்.
2: ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்க்கையே மாற்றிய ஒரு புத்தகம்னா அது எது? உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு புத்தகம் ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றுச்சு உங்களுடைய மனமாற்றத்துக்கோ இல்ல உங்களுடைய வந்து மெருகேற்றிக்கிறதுக்கோ? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கிய அங்கம் வகித்த ஒரு புத்தகம் எது? திருக்குறள் தான் சொல்லுவீங்களான்னு தெரியல, சொல்லுங்க.
3: வாழ்க்கையை
2: மாற்றிய ஒரு புத்தகம்.
3: குர்ஆன் வந்து சுவாசத்திலேயே இருக்கு, திருக்குறள் வந்து உணர்வு பூர்வமா இருக்கு. இந்த இரண்டையும் பிடித்துக் கொண்டேன், பற்றி கொண்டேன், அது அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறது.
2: சூப்பர் சார். வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஒரு எழுத்தாளரா, தமிழ் ஆர்வலரா, முன்னாள் தமிழ் ஆசிரியரா, திருக்குறள் அன்வர் பாஷாவாக நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன?
3: மனிதநேயம், நம் சுவாசம். அவன் யாரா வேணாலும் இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், பௌத்தனா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அனைவரும் மனித குலம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உலக பெரிய தத்துவம் நம் சுவாசம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம் சுவாசம் ஒன்றாகி காற்று ஆகும் போது இனம் என்ன, மதம் என்ன, ஒரு பூமி மீது இறைவன் நம் உடலுக்கு

0: ஓடத்தான் ரத்தத்தை படைத்தான். அதை தெருவில் ஓட விடலாமா? விடக்கூடாது. உயர்ந்த சிந்தனையில் உண்மையான உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உழைப்பின் மூலம் உச்சம் தொடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு எந்த சூழலிலும் நேர்மை தவறாமல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் சகோதரத்துவம் மிளிர வேண்டும். அந்த வகையில் மனிதம் மிளிர வேண்டும், மனித நேயம் ஜொலிக்க வேண்டும் என்பதை மைய கருத்தாக வாழ்வியல் சிந்தனையாக நான் பதிவு செய்கிறேன்.
1: இப்ப நிறைவா என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது சார்?
0: யாரான தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டேன். அந்த இது இருக்கும் போது என் மனசுல உடனே தோன்றது, அடுத்தவர்கள் பொருள் நமக்கு சொந்தமாக கூடாது. நீ உழைத்து முன்னேற வேண்டும், பிறர் பொருளை கவரக்கூடாது. திருடாதே பாப்பா திருடாதே என்று அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். சிந்திச்சு பாரு, செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ என்ற பாடல் ரொம்ப பிடிக்கும். யாரும் தெரிஞ்சு தெரியாம செஞ்சுட்டா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியமா வந்து இன்றைய காலகட்டத்துக்கு செலவு நம்ம தேவை இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்தது போல நம்ம வரவை அதிகமாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும். இல்லையா, இருக்கிற வருமானத்துல செலவு செய்ய திட்டமிடணும். இந்த இரண்டும் மாற்றிக்கிட்டா விட்டுவிட்டால் அது வந்து தொலையா போகும். அதற்கான பாட்டு தான், வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் தொந்தனா தொந்தனா தொந்தனா என்று ஒரு பாடல் வரிகள் இருக்கும். பழைய பாடல்கள் தான், ஆனால் சிந்தனைக்குரிய ஒரு பாடல் வரிகள் இவையெல்லாம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, பாடியும் காட்டினீங்க.

0: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பக்ரீத் சிறப்பு நிகழ்ச்சி அன்பின் வழி அது உயிர்நிலை. திருக்குறள் அன்வர் பாஷா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். இப்ப நீங்க தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது 2019 வாங்கியிருக்கீங்க. ரொம்ப பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் கோவை மண்ணில இருந்து நீங்க போய் இவ்வளவு பெரிய விருது வாங்கியிருக்கீங்க. இத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க சார்.
1: உண்மையில வாழ்க்கையில ஒரு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் அது. அது வள்ளுவன் தமிழ் தந்த பரிசு. 1976 தொடங்கி இன்று வரை 50 வள்ளுவ பணி, தமிழ் பணி, இலக்கிய பணியில் பயணித்துக் கொண்டிருக்கும் எமக்கு 2019 தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது கிடைத்து சிறப்பிக்கப்பட்டது. அந்த இது வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களில் ஒருவருக்கு கிடைக்கிற ஒரு விருதுமா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். இறைவனுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். அதனை தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2020 அதே தமிழக அரசின் கோவை மாவட்ட தமிழ் செம்மல் என்ற ஒரு விருது பெற்று அதுவும் எனக்கு ஒரு தகுதி நிலை பெற்றேன். அதுவும் ஒரு மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2021 வந்து அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என்ற ஒரு சிறப்பு தகுதி நிலையும் பெற்றேன். உண்மையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். தமிழ் மண், தமிழ் வள்ளுவம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அதை நான் என்றும் நினைவு கூறுகிறேன். என் தமிழ் மக்களுக்காகவும் திருக்குறள் ஆர்வலர்களுக்காகவும் என் அனைத்து உறவுகளுக்கும் அதை நான் சமர்ப்பித்து விடுகிறேன், படையல் செய்கிறேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இது கோயம்புத்தூருக்கும் சரி தமிழுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பெருமை நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ நிலையத்தின் சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளையும் சொல்லிக்கிறோம்.
1: நன்றி, நன்றி.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இவ்வளவு நேரமும் ரொம்ப மக்களுக்கு தேவையான, ஒரு மனிதருக்கு தேவையான நிறைய விஷயங்களை, தத்துவங்களை பகிர்ந்துகிட்டீங்க. சோ நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த தியாக திருநாளான பக்ரீத் தினத்தன்னைக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அளப்பரிய வாழ்வியல் அறச்சிந்தனைகள் எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரம் போல் நம் முன்னோர்கள் வாரி வழங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தலையாயது என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியங்களுள் ஒன்று நம் வள்ளுவ பேராசான் வழங்கிய திருக்குறள்னு சொன்னா அது மிகையாகாது. அனைவரும், அதுவும் குறிப்பா தமிழர்கள் அனைவரும் ஒரு முறையேனும் 1330 குறளையும் பொருளோடு புரிந்து படிங்க. மனப்பாடம் கூட பண்ண வேண்டாம். அதுவே நம்மை மடைமாற்றம் செய்து அந்த வள்ளுவ பேராசன் விரும்பிய அறவழி சிந்தனையில் புதியதோர் சமுதாயம் நிச்சயமாக உருவாகும் என்ற ஒரு பதிவை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். வள்ளுவ பேராசன் வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பங்கிறார். இதை சொல்லும் போது அந்த பக்ரீத் திருநாளுடைய இதுல வந்துட்டு ஒரு அழகான கவிதை எனக்கு மனசுல உங்ககிட்ட சொல்ல தோணுது, அதை சொல்றேன். தியாகம் சொல்லும் திருநாள் இது, அன்பும் அறமும் நிரம்பிய நாள் இது, அன்பை பகிர்ந்திடும் நன்னாள் இது, அறம் மலர்கின்ற பேரின்ப நாள் இது. இதயம் திறந்து உதவிகள் செய்வோம், இதயங்கள் இனிக்க நன்மைகள் செய்வோம், ஏழைகளின் முகத்தில் சிரிப்பு மலரச் செய்வோம், ஏற்றமுடன் நம் கரத்தால் நன்மைதனை செய்வோம். இறைவன் அல்லாஹுவின் அருள் ஒளியும் இத்தியாக திருநாளில் அமைதி ஆனந்தம் வீடெங்கும் நிரம்பட்டும், நம்

0: மாணவரின் வாழ்வும் வளத்தால் அமைதியால் மகிழ்ச்சியால் நம் அனைவரின் நிலையும் நிலை கட்டும் உயரட்டும். இதயம் நிறைந்த பக்ரீத் திருநாள் நல் வாழ்த்துக்களோடு உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.
1: ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கவிதை. இன்றைய நாளை இன்னும் சிறப்பு செய்யக்கூடிய வகையில ரொம்ப அழகான ஒரு கவிதை சொன்னீங்க. இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேயர்களுக்காக கொடுத்ததற்கு நிலையத்தின் சார்பா உங்களுக்கு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றறியேன் பராவரமே. இறைவனை வேண்டி மனதார வாழ்த்துகிறேன்மா.
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இவ்வளவு நேரமும் திருக்குறள் அன்வர் பாஷா அவர்கள் இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஈத் முபாரக், இனிய பக்ரீத் நல் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: திட்டம் பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:02. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று ரஞ்சினி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம்.

குணசுந்தரி திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. ஏ எம் ராஜா பாடியது இசை கண்டசாலா. நிகழ்ச்சியில் தொடர்வது காவேரி திரைப்படத்திற்காக பாடல்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. இனிமையான பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல் புதையல் திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன், பி சுஷிலா பாடியது. இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோடு இப்ப கேட்டு ரசிச்ச பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ்லாம் கேட்டு ரசிச்ச அந்த பாடல் மருத நாட்டு வீரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: சிங்கிள் லைனா இருந்துட்டு இருந்தா தான் சார் கரெக்டா மரத்துக்கு மரம் இடைவெளி கரெக்டா இருக்கும்.
3: என்ன இடைவெளியில் வச்சிருக்கீங்க பாக்கு?
2: 9x9 சார், 9 அடி
3: மரத்துக்கு மரம், 9 அடி
2: 9 அடி 8 அடி வச்சாலும் நான் தப்பு இல்லை சார்.
3: சரி,
2: அதாவது 7x8 வைக்கலாம் தோப்புக்குள்ள. ஏன் 7x8 வைக்க சொல்றேன்னா,
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, 12 மணிக்கு நம்ம வசந்த எல்லாம் ஹலோ தோழி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில நீங்க புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கும் போது உங்களால முடியாது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குமே வரும் இல்லையா? சோ அதையும் மீறி நான் இந்த தயக்கத்தையும் தாண்டி 2026 கண்டிப்பா இந்த விஷயத்த செஞ்சு நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்க கையில எடுத்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணியும் நீங்க பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் என்னான 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.

0: இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: 12 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். பெண்கள் மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நிறைய நேரங்கள்லாம். ஆனால் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த தயக்கத்தையும் தாண்டி இந்த வருஷம் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையோ ஒரு சேலஞ்ச், அது என்ன அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமாக நீங்கள் பகிர்ந்துக்கணுன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்லலாம். 0422 அப்படிங்கிற கோவினுடைய கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ரொம்ப பிஸி, காலெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பெயரையும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் போட மறக்காதீங்க. ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

0: மனிதன் திரைப்படத்தில் இருந்த அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். பிரதீப் பிரியா ஹேமேஷ் வாய்ஸில், சந்தோஷ் நாராயணன் இசையில். நேரம் 12:14 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெண்கள் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது புதுசாக ஒரு ஸ்கில் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் இல்லையா, அந்த கற்றுக்கும் போது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தயக்கம், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த தயக்கத்தை தாண்டி இந்த வருஷம் கண்டிப்பாக நான் இதை வந்து செஞ்சு முடிப்பேன், பார்த்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன, அதுக்காக என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்டேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ராணி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. நீங்க என்ன

0: என்ன முடிவெடுத்தீங்க?
1: ரொம்ப நாளா இந்த வயர் கூட போடுவேன்.
0: ஓகே,
1: நெல்லிக்காய், சிவன் கன்சா, அதெல்லாம் அதெல்லாம்
0: போடுவேன்.
1: அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாள் விட்டுட்டேன்.
0: ஓகே, இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: எல்லாருக்கும் அறிவிப்பாளர் எல்லாருக்கும் ஆளு கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: ஐயோ, ரொம்ப அருமை. நீங்க எங்களுக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க வந்து திரும்ப உங்களோட மறந்து போன ஸ்கில்ல வந்து மறுபடியும் தூசி தட்டி எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க ஒயர் கூடையில போடுவேன்னு சொன்னீங்க இல்லையா, முன்னையா எப்படி போட்டுட்டு இருந்தீங்க? இப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாம் புதுசு புதுசா வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சோசியல் மீடியால. நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இப்போ ஒயர் கூட வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டுல இருந்து.
1: ஆமா, அது முதல் ஒரு தடவை போட்டு பழகிட்டோம்னா அடுத்த தடவை ஈஸியா வந்துடும்.
0: ஓகே ஓகே, நிறைய பேர்த்துக்கு கத்து தருவீங்களா நீங்க? இந்த ஒயர் கூட பின்றதை எப்படின்னு சொல்லி கத்து தரதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: கத்துக்கிறது ரெடியா இருக்கு, நான் நிறைய இது கூட போட்டிருக்கேன்.
0: ஓ, நீங்க போட்டிருக்கீங்க முன்னாடி, இப்ப கொஞ்சம்

0: ஆமா, அது முதல் ஒரு தடவை போட்டு பழகிட்டோம்னா அடுத்த தடவை ஈஸியா வந்துடும்.
1: ஓகே ஓகே, நிறைய பேர்த்துக்கு கத்து தருவீங்களா நீங்க? இந்த ஒயர் கூட பின்றதை எப்படின்னு சொல்லி கத்து தரதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
0: கத்துக்கிறது ரெடியா இருக்கு, நான் நிறைய இது கூட போட்டிருக்கேன்.
1: ஓ, நீங்க போட்டிருக்கீங்க முன்னாடி, இப்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க அப்படிதானே?
0: ஆமா.
1: ஓகே, திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ முடிவு எடுத்துட்டீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிமா. ஓகே, ராணி அம்மா போத்தனூர்ல இருந்து அருமையா சொன்னாங்க. இந்த ஸ்கில் வந்து இருந்துச்சுங்க, ஆனா கொஞ்ச நாளா வந்து நான் வந்து கவனிக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நமக்குள்ள யாருக்குள்ளேயுமே வந்து திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய விஷயம் சின்ன வயசுலேருந்து கற்றுட்டு இருந்திருப்போம், ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வந்து ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருப்போம். யாருக்கு தெரியும், அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கலாம், முன்னேற்றத்தை கொடுக்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து தென் பொன்முடியிலேருந்து நாகமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கைத்தறி நெசவு தொழில் வந்து செஞ்சுட்டு வரேன். இதில் வந்து புதுசாக ஆரணிப்பட்டு சீலை ரகம் வந்து போட்டு நெசவு செய்யலாமா அப்படின்னு யோசித்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மூன்று புடவைகள் வந்து நெஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மூணு புடவை வந்து நெஞ்சிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. நம்ம முயற்சி செஞ்சால் எந்த தொழிலையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தென் பொன்முடியிலேருந்து நாகமணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாபுவும் மகாதேவன் அவங்க என்ன சொல்ல பாபு மாதவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். பெண்கள், நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள், அந்த மறந்து போன ஸ்கில், அதை எப்படி தூசி தட்டி எழுப்ப போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெளியே சொல்லணும். சொன்னால் தான் நமக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வரும், கண்டிப்பாக நம்ம அதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் சொல்லலாம், 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஓகே, ஸ்டே டியூனாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103FM.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மாரா படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம் பத்மலதா வாய்ஸ்ல. நேரம் 12:23, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, பெண்களாகிய உங்களை பார்த்து தான் கேட்டேன். என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே பொதுவாக வந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த தயக்கத்தையும் நான் வந்து இந்த வருஷம் பிரேக் பண்ணி நான் இந்த வருஷம் இந்த விஷயத்தை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து நீங்கள் கால் பண்ணிங்க, ஒரு 2 நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பேர் வந்து கலைவாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டெய்லரிங் கற்றுட்ருக்காங்க, ஒரு கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்களாம்மா. கண்டிப்பாக அதுவும் இந்த வாரத்துக்குள்ளேயே முடிவு பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கலைவாணி மேம், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கடை போடுறதுக்காகட்டும் அந்த ஸ்கில்ஸை மறுபடியும் வந்து வளர்த்துக்கிறதாகட்டும் நம்ம நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆகாஷ்வாணி சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு கலைவாணி மேம். ஓகே, நேயர்கள் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். கண்டிப்பாக தயக்கம் இல்லாமல் பேசுங்க. உங்களுடைய ஐடியாஸ்லாம் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதிலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனோ இதிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்புகிறேன். வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். உதித் நாராயணன் வாய்ஸில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். நேரம் 12:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இன்னைக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஒரு ஸ்கில் கற்றுக்கும் போது ஒரு தயக்கம் வரும், ஆனாலும் அதையும் மீறி நான் இந்த வருஷம் இதையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இன்னும் 2 நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய

ஆஸ்பிரேஷன்ஸ் அதை பற்றியெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருமே வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே. என்னென்னா அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுருப்போம். அப்படி கவனித்து நம்ம வந்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் நிறைய விஷயங்களை எல்லாத்துலேயுமே போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அதில் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி கற்றுக்கிட்டே போகும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கில் வந்து நம்மளால் வளர்த்துக்க முடியும். அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஆஸ் அ ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒரு தோழியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கோல் இதையெல்லாம் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஓகே, நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு நேயர் வராங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. ஓகே, கண்டிப்பாக எல்லா பெண்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி நம்மளுக்கான வெற்றி நம்மளை தேடி வரும். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் இது உங்களுக்காக.

பத்ரி படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம் ஸ்ரீனிவாஸ் சுனிதா வாய்ஸ்ல. நேரம் 12:36, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புகத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திரை செவ்வானம் நச்சின 4 நிகழ்ச்சியில் மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் வி திவ்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இன்றிரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருது

0: இதனை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று

0: காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய் யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான BJP தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 12:50. நேர்களினி கேட்கவிருப்பது மெல்லிசை. மெல்லிசையில் முதலாவதாக TK கலா மற்றும் கோவை சுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

எல்லாருக்கும் மதிய வணக்கம். நேரம் ஒரு மணி 18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான திரைப்பட கதைகளோட எல்லாருமே நாங்கள் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அருமையான ஒரு படம் தான் காத்துட்ருக்கு. இன்றைக்கி எந்த படத்தினுடைய கதையை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், அதிலிருந்து என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம ஃபைண்டிங் டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2016 வெளிவந்த ஹாலிவுட் 3D அனிமேஷன் மூவி, இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வந்துட்டு பொதுவாக நம்ம வந்து கார்ட்டூனில் எல்லா விஷயமே குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூன்லாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய வந்து எல்லா விஷயமே பேசும், வீடு பேசும், மனுஷங்க எப்போவுமே பேசுவாங்க, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம குழந்தைங்க பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். வீடு பேசும், அதுக்கப்புறம்

கல் பேசும், மரம் பேசும், குரங்கு பேசும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா எல்லா கார்ட்டூன்ஸ்லேயும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு ஃபிஷ் அதனுடைய பாச போராட்டம் அது என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நம்ம கதைக்குள்ளே போகும்போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டோரி அப்படிங்கிறது வந்து இந்த மீன் வந்து ஒரு வித்தியாசமான மீன், இந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் அந்த பிக்சர் போட்டிருக்கேன், நீங்கள் அங்கே போய் கூட பார்க்கலாம் அந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் ஃபோனில் கூட பார்க்கலாம். இந்த மீன் வந்து ஒரு குட்டியான அழகான ப்ளூ கலர் மீன், ஓகேங்களா. இந்த மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்த மீன் வந்து ரொம்ப நல்ல மீன் தான், ஆனால் என்னென்னா நம்ம கஜினி சூர்யா மாதிரி ஷார்ட் டம் மெமரி லாஸ் இருக்குது இந்த குட்டி மீனுக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு கேரக்டர் மெர்லின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இது வந்து ஒரு அப்பா ஃபிஷ்ஷு, ஓகேங்களா. இந்த படம் வந்து இரண்டாவது பாகம் ஃபைண்டிங் நிமோ அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து முன்னாடி வந்திருக்கு, அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிற படம். ரெண்டும் எப்படி மெர்ஜ் ஆகுது, எந்த புள்ளியில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் கதையில் வரும். அது மட்டும் இல்லாமல் நிமோ அப்படிங்கிறது அந்த அப்பா மீனோட குழந்தை, குட்டி மீன் அப்படின்னு வச்சுக்கோங்களே. அதுக்கப்புறமா ஹங்க்னு ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து ஆக்டோபஸ் கேரக்டர். அப்புறம் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து திமிங்கலம் சுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையான ஒரு மீன். அதுக்கப்புறம் பெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய திமிங்கலம், இவங்க எல்லோரும் தான் இந்த ஸ்டோரியில் வர போகிறாங்க. இந்த ஸ்டோரியில் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் வந்து இந்த கதையில் இவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்படியெல்லாம் பயணிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

நேரம் 1:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிற 3D அனிமேஷன் படம், அந்த படத்தை பற்றி தான் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இது ஒரு மீனினுடைய கதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். கதையினுடைய ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பெரிய கண்ணோட ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் மீனை வந்து அந்த சீனில் காட்டுறாங்க. அந்த மீன் தான் நம்மளுடைய கதாநாயகி டோரி. ஓகேங்களா, கதாநாயகி டோரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பா அவங்களுக்கு ஒன்று வந்து சொல்லித்தராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, டோரிக்கு வந்து ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ், அதாவது நம்ம கஜினி சூர்யா மாதிரி அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களையே கேட்டுப்பாங்க. அதனால அம்மா அப்பா வந்து சொல்லித்தராங்க, நீ எப்போ தொலைஞ்சு போனாலும் உனக்கு வந்து ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்கிறத நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்லு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த டோரியும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அப்போ என்ன என்ன அவங்களுக்கு ஆகுதுன்னா, அவங்களுக்காக இப்போ அடிக்கடி மறந்து போகிற ஒரு குழந்தையாக இருந்தால் அம்மா அப்பா பாதுகாப்புக்காக சில விஷயங்கள் சொல்லித்தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டோரிக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லித்தராங்க. டோரியோட அம்மா அப்பா பேர் ஜென்னி சார்லி, சரிங்களா, இவங்க தான் அவங்க அம்மா அப்பா சொல்லித்தராங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான சிப்பி எல்லாம் இருக்கும் இல்லையா கடலில், அதையெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு நீ வீட்டுக்கு வர்றதுக்கான வழியை வந்து ஒருவேளை மறந்துட்டான் இதை பார்த்து இந்த சிப்பி எங்கெல்லாம் அப்படியே கடந்து வருதோ அந்த அதை பார்த்து நீ அப்படியே அந்த வழித்தடத்தை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கடலில் வந்து பலத்த ஒரு சூறாவளி காற்று நீரோட்டம் வருது. அப்போ அந்த நீரோட்டத்தில் வந்து டோரி வந்து காணாமல் போயிடுறா, அவளோட பேரண்ட்ஸை வந்து பிரிஞ்சிடறா. அப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. அங்கேயும் இங்கேயுமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாத்துக்கும் பயந்து ஒரு பெரிய ஒரு மீனாகவும் அவங்க மாறிடுறாங்க டோரி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபைண்டிங் நிமோ அப்படிங்கிற படத்தினுடைய முதல் பாகத்தினுடைய அந்த இணைப்பு வந்து இங்கே வருது. முதல் பாகத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனை தொலைச்சிடுவார். அது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நம்மலாம் சின்ன வயசில் வளர்த்துவோம் இல்லையா, அந்த கோல்டன் ஃபிஷ் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபிஷ் தான் அந்த ஃபிஷ்ஷு. வந்து அந்த மீன் வந்து அப்பா மீன் குழந்தை, அதாவது பையனை வந்து தொலைச்சிடுறாங்க. அப்போ வந்து இவங்க கடல் நீரோட்டத்தில் தொலைஞ்சு போன அந்த டைமில் தான் வந்து இவங்க அந்த அப்பா மீனை பார்க்குறாங்க. அப்பா மீன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என் பையனை தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடி போகிறாங்க. டோரியும் அப்பா மீனுமே தேடி போகிறாங்க. அப்போ தேடி போகும்போது எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த பையனை, தொலைச்ச பையனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையன்தான் நிமோ. ஓகேங்களா, இப்போது இவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற டோரி. டோரிக்கு வந்து மறந்து இருக்கு இல்லையா, ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ், நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்து போயிருக்கா. ஆனால் எப்போவோ நடந்த விஷயங்கள் சில நேரம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா, இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த பாட்டு ஏற்கனவே கேட்டிருக்கோமே, இந்த மனுஷனை ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் நமக்கே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டோரிக்கு ஒரு நாள் வந்து ஞாபகம் வருது. அப்படியே வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில்

0: நிமோவோட ஃபேமிலியில் தானே இப்போ டோரி வந்து வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது அண்டர் கரண்ட் அப்படிங்கிற நீரோட்டத்தை வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன விபத்து வந்து ஏற்படுது. அப்போது டோரியோட மனசில் வந்து பல வருஷங்களாக புதஞ்சிருந்த ஒரு பிம்பம் வந்து மறுபடியும் தூண்டப்படுது. கலிஃபோர்னியோட மொராஃபோ மொராஃபோன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப டோரிக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அப்போ தான் டோரிக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கு, எனக்கு அம்மா அப்பா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டோரிக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் டோரி வந்து அவங்க இப்போது இருக்கிற ஃபேமிலி தானே மர்லினும் நெமோ, அதாவது அந்த அப்பா மீன்கிட்டையும் அந்த பையன் மீன்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நெமோவும் டோரியும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. அதனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக உதவியே ஆகணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் நெமோ வந்து அப்பா ஃபிஷ்ஷை வந்து அப்பா மீனை வந்து வற்புறுத்துறாங்க. கண்டிப்பாக டோரிக்கு வந்து நம்ம உதவியே ஆகணும் அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இப்போ தான் பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பாவை தேடி போகும்போது ஒரு கடல் ஆமைகளோட உதவியோடு வந்து அந்த கடையை அந்த பெருங்கடலை வந்து கடந்து கலிஃபோர்னியா கடற்கரைக்கு மூணு பேரும் போகிறாங்க. அப்பா ஃபிஷ்ஷும் மகன் ஃபிஷ்ஷும் டோரியும் போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கடலுக்கடியில் இருக்கிற பயங்கரமான ஒரு பெரிய ஸ்குவிட்டு, கணவாய் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து தப்பிக்கிற முயற்சியில் நெமோ வந்து நூலிலையில் உயிர் தப்பிக்கிறான். அந்த ஒரு பெரிய ஃபிஷ்ஷுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ அப்பா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏற்கனவே மகனை தொலைச்சு மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, அப்பா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. டோரியோட மறதி இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் டேம் மெமரி லாஸ், அதை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு மெர்லின். இதனால் ரொம்ப சோகமாயிடுறாங்க நம்மளுடைய கதையுடைய ஹீரோயின் டோரி. அதனால் கடல் மேல்மட்டத்துக்கு நீந்தி போகலாம், சரி நம்ம ஏன் இவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி கடல் மேல்மட்டத்துக்கு நீந்தி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீந்தி போகும்போது பார்த்தா அங்கே சில மனுஷர்கள் வந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, மீனை பிடிச்சிடுறாங்க. அதாவது நம்ம டோரியை வந்து பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அங்கே அவங்க எங்கே டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடல்சார் உயிரின காப்பகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மரைன் லைஃப் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மீன்களெல்லாம் பாதுகாத்து வைப்பாங்க இல்லையா, எக்ஸிபிஷனுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காக பாதுகாத்து வைப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போயிடுறாங்க. என்னடா இது, ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி டோரியோட ஸ்டோரி அப்படியே போகுது. அடுத்து டோரியோட ஸ்டோரியில் என்னெல்லாம் விஷயங்கள் வரப்போகுது, அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான கதை வந்து கடந்து போகும்போது கேட்கலாம். சின்ன ஒரு பிரேக், அதுக்கப்புறமா ஒரு பாடல், பாடலுக்கு அப்புறமா இன்னும் தொடர்ந்து கதையை கேட்கலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி குழுமம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:50 ஒளிபரப்பாகும்.

கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கஷ்டம். கே கே ஸ்ரேயா கோஷல் தான் விஷா வாய்ஸில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல. நேரம் 1:20, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஃபைண்டிங் டோரி அப்படின்னு சொல்லப்படுற 3D அனிமேஷன் மூவி, இது வந்து அதாவது ஃபிஷ்ஷினுடைய ஸ்டோரி அப்படி தான், அந்த ஸ்டோரி தான் நம்ம வந்து இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, கதையில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். டோரி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கக்கூடிய ஒரு மீன். அம்மா அப்பாவை தொலைச்சிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிமோவோட அப்பாவை பார்க்குறாங்க, நிமோவை கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் வாழ்கிறாங்க. ஒரு விபத்துனால வந்து நிமோவோட அப்பா வந்து மெர்லின் வந்து திட்டுறதுனால சரி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலோட மேல்மட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மளுடைய டோரியை பிடிச்சிட்டு போய் ஒரு மெரெயின் லைஃப் டைம் இதில் இருக்கிற அங்கே காப்பகத்தில் வச்சிடுறாங்க. மெரெயின் லைஃப் இன்ஸ்டியூட்டில் வச்சிடுறாங்க. அங்கே தான் வந்து இப்போ ஒரு புது ஃப்ரெண்டு நம்மளோட கதையினுடைய ஹீரோயின் டோரிக்கு வந்து கிடைக்கிறாங்க. அந்த நண்பர் யாருன்னா ஹேங் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆரம்பிக்கும் போதே. ஹேங் யாருன்னா ஆக்டோபஸ். இவங்க தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அந்த காப்பகத்தில் வந்து

தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி, அதாவது குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து டோரியை கொண்டு போய் வச்சிடுறாங்க அங்கே இருக்கிற மனுஷங்க. அப்போது அவளோட துடுப்பில் வந்து அடையாளமாக ஒரு டேகும் போட்டு விட்டுறாங்க. இந்த டேகை வச்சுட்டு அவளை வந்துட்டு அந்த கிளீவ்லேண்ட் நகரில் இருக்கிற ஒரு பெரிய மீன் காட்சியகம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அனுப்புறதுக்கு அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து திட்டமிடுறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால் அங்கே தப்பிச்சு திரியிற அங்கேருந்து தப்பிச்சு தான் ஆல்ரெடி நம்மளுடைய ஹேங்க் வந்து ஆக்டோபஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புத்திசாலித்தனமாக திறனுள்ள 7 கால் ஆக்டோபஸை வந்து டோரி அங்கே தான் வந்து சந்திக்கிறாங்க. ஹேங்குக்கு மனிதர்கள் நடமாடுற கடலில் வாழ்கிறதுக்கு பிடிக்கலையாமா, அவனுக்கு வந்து பாதுகாப்பான கிளீவ்லேண்ட் காட்சியத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து காப்பகத்திலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஆள் காப்பகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து டோரியோட துடுப்பில் இருக்கிற அந்த டேகை வந்து அவன் வாங்கிக்கிட்டான். அவன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இருக்கலாம், டோரி வந்து அவங்க பேரண்ட்ஸை தேடி போகலாம் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு டீல் போடுறாங்க. இந்த டீலிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா காப்பகத்துக்குள்ளே ஒரு தேடல் பயணம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஹேங்கும் டோரியும் ஒரு காஃபி ஜாடியில் வந்து அடைச்சி காப்பகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான தண்ணீர் குழாய்கள், அது மட்டும் இல்லாமல் தொட்டிகளின் வழியாக வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ஹேங். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது இதுக்கிடையில் தான் டோரி வந்து தேடி வர்றாங்க மெர்லினும் நெமோவும். அதுதான் மெர்லினும் நெமோகிட்ட இருந்து தானே கோச்சிட்டு கடல் மேல்மட்டத்துக்கு டோரி வந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க ரெண்டு பேரும் டோரியை தேடி வர்றாங்க. அப்போது ரெண்டு கடல் சிங்கங்கள், சீ லைன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பெக்கி அப்படிங்கிற ஒரு விசித்திரமான பறவையும் வந்து நிமோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உதவி பண்ணுறாங்க. காப்பகத்தோட குழாய் பாதையில் பயணிக்கிற டோரி வந்து அதோடைய சிறு வயது குழாய் தோழியான, சின்ன வயசில் அந்த குழாயில் இவங்களும் இன்னொரு தோழியும் வந்து பயணிச்சிருக்காங்க. பார்வை குறைபாடு உள்ள திமிங்கலமான சுரா, அதுக்கு பேர் டெஸ்டினி. டெஸ்டினி அப்படிங்கிற தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை வந்து டோரி பார்க்குறாங்க. அந்த டோரிக்கு, அதாவது டெஸ்டினிக்கு வந்து ஒளியிலை அப்படிங்கிற ஒளியலை திறன் வந்து பழுதாகியிருக்கு. அதனால் வந்துட்டு பெலுகா திமிங்கலம் அப்படின்னு சொல்லப்படுற பெய்லி அப்படிங்கிற அந்த மீனையும் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி டாரிக்கு வந்து உதவி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை அடுத்த கட்டமாக நம்மளை வந்து பயணித்து போக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம்.

லிட்டில் ஜான் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு கழிச்சிட்டோம். சுஜாதா வாய்ஸில், பிரவீன் மணி மியூசிக்கில். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 1:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஃபைண்டிங் டோரி அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இது ஒரு 3D அனிமேஷன் மூவி. இது ஒரு ஃபிஷ், அதாவது மீனை பற்றின கதை. ஒரு குட்டி மீன் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை தொலைச்சிடுறாங்க. தொலைச்சதுக்கப்புறமா வேற ஒரு இடத்துக்கு, ஃபைண்டிங் நிமோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கதையும் இந்த இடத்துல வருது. அவங்க மர்லின் கூடையும் நிமோ கூடையும் வந்து அவங்க ஃபேமிலியில் வாழ்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுமே அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது ஒரு காப்பகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே அவங்க அம்மா அப்பாவை தேடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. டெஸ்டினி, பைப்பல் அப்படின்னு சொல்லி, சீ லயன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க டோரி. அப்போ எல்லாருக்கும் டோரியோட கதையை தெரிஞ்சு போகுது. டோரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ தான் இந்த இடத்துல டச் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது குழந்தைகள் வந்து அந்த மீன்களை வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து டோரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, குழந்தைங்க ஏதாவது நம்மளை தொட்டுட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற

சொன்னார். அப்போ வந்து ஆக்டோபஸ் வந்து அப்படியே பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் வந்து ஹேங்கோட ஆக்டோபஸ் வந்து உருமாறும் இல்லையா, அந்த மாதிரி உருமாறி அவங்களுக்கு தைரியம் சொல்லி டாரியோ வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மீன்கள் வந்து இந்த மீனும் ஆக்டோபஸும் எங்கே போகணுன்னா டோரியும் ஆக்டோபஸும் இப்போ நீல நிற மீன்கள் இருக்கிற அந்த தொட்டிக்கு வந்து போகணும். அப்போ தான் வந்து அங்கே அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா அப்படின்னு தேடி வந்து டோரி வந்து கண்டுபிடிக்க முடியும். அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போனாலும் டோரிக்கு ஏமாற்றம் தான். டோரி வந்து குழாய்கள் வழியாக வந்து லாரி இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்கல்ல, அப்படி வந்து அதுக்குள்ளே போய் பார்க்கலாம், அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மெர்லினும் நெமோவும் அவங்கள வந்து தேடிட்டு டோரியை தேடிட்டு வந்துடுறாங்க. அந்த அப்பாவும் பையனும் மீனும் தேடிட்டு வந்துடுறாங்க. மூணு பேரும் அந்த லாரியில் இருக்கிற ஒரு தொட்டிக்குள்ளே குதிக்கிறாங்க. அங்கே போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மற்ற மீன்கள் எல்லாரும் டோரியோட பெற்ற அதாவது பேரண்ட்ஸ் வந்து பல வருஷங்களுக்கு முன்பு இங்கே வந்து தேடி வந்தாங்க, உன்னை வந்து தேடி வந்தாங்க டோரி, ஆனால் அப்போவே வந்து பார்த்துட்டு காப்பகத்தை விட்டு வெளியே வந்து கடலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து டோரிக்கு சொல்கிறாங்க. டோரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதே நேரத்தில் காப்பக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே வேலை செய்கிற மனிதர்கள், அவங்க வந்து லாரியை வந்து பூட்டணும் அப்படின்னு வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ஹேங் இருக்கு இல்லையா அந்த ஆக்டோபஸ், அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டோரியை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி வெளியே இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹேங் அந்த ஆக்டோபஸ் வந்து முயற்சி பண்ணுது. ஆனாலும் மெர்லினும் நெமோவும் லாரிலேயே மாட்டிக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக வந்து ஊழியர்களான அந்த போராட்டத்தில் ஹேங் வந்து மாட்டிக்கிறான் உள்ளுக்குள்ளே அந்த லாரியில். அப்போ டோரி மட்டும் தனியாக ஒரு கழிவுநீர் குழாய் வழியாக கடல்லேருந்து வெளியே தள்ளப்படுறான். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் வந்து டோரிக்கு நடக்குது. என்ன அப்படின்னா மறுபடியும் கடலுக்கு நடுவே ஒரு தனியாக எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டோரி வந்து ரொம்ப திகச்சு நிற்கிறா. அப்போது வந்து மறதி வந்து அவளை ரொம்ப பயமுறுத்துச்சு. என்னடா இது எல்லா விஷயங்களையும் நம்ம மறந்து போயிட்டுருக்கோமே அப்படிங்கிறது டோரி வந்து ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ தான் கடலோட மணற்பரப்பில் வந்து ஏற்கனவே கதையினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, டோரிக்கு வந்து ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிப்பிகள், கலர்ஃபுல்லான சிப்பிகள் வந்து எங்கே அப்படியே லைனாக அடிக்கிருக்கோ நீ வந்து அந்த தடத்தை வந்து பிடிச்சு நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கடலோட மணற்பரப்பில் வந்து ஒரு சிப்பி இருக்கிறத வந்து பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அங்கேருந்து தள்ளி போய் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சிப்பிகள் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்க்குறா. அப்போது அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்து அப்படியே அவளுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. சிப்பிகளோட பாதையை வந்து பின்தொடர்ந்து அப்படியே வந்து அந்த எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே போகிறா. அங்கே வந்து பல வருடங்களாக தன்னோட மகள் ஒரு நாள் இந்த சிப்பிகளை பார்த்து தங்களை தேடி நம்ம அம்மா அப்பாவை தேடி வருவா அப்படிங்கிற நம்பிக்கையில் தினமும் சிப்பிகளை வந்து அடுக்கி வச்சு காத்திருக்காங்க டோரியோட பேரண்ட்ஸ் ஜென்னியும் சார்லியும். அதை வந்து டோரி பார்க்குறா. பல வருஷம் பிரிவுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தோடு சேர்றது அப்படிங்கிறது டோரிக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாலும் மெர்லினும் நெமோவும் லாரியில் சிக்கியிருக்காங்க இல்லையா, அப்போ டோரிக்கு வந்து அதுவும் நினைவு வருது. அவள் வந்து தன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெஸ்டினி, பெய்லி இவங்களோட உதவியோடு தான் காப்பகத்தை விட்டு வெளியேறணும், அந்த லாரியை வந்து துரத்துறா. அப்போ வந்து லாரியோட கண்ணாடியில் மோதி ஹேங்கோட உதவியோட டோரி வந்து லாரியோட உள்ளே போகிறான். போனதுக்கப்புறமா மெர்லின் நெமோ அந்த மீட்கிற வேலையில் வந்துட்டு அவள் ஈடுபடுறா. லாரியை ஓட்டும் மனிதர்களை வந்து அச்சுறுத்தி ஹேங்கோட கரண்ட் கண்ட்ரோல் உதவியோட லாரியை அப்படியே திருப்பி, இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பணும், ஏன்னா வந்து இது வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டோரி, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மீன்களும் ஆக்டோபஸ் இதெல்லாம் பண்ணுற மாதிரி கதையில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த லாரியோட கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு கடற்கரை சாலையிலேருந்து நேராக கடலுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே டோரி வந்து அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. லாரியிலிருந்து அத்தனை கடல் உயிரினங்களும் சுதந்திரமாக கடலுக்குள்ளே குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஸ்டோரி. ஓகே, அடுத்து என்ன நடக்குது, தப்பிச்சிட்டாங்க, இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகள் ஸ்ரீ முனிகிருஷ்ணன் ஹரிணி வாய்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். நேரம் 1:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம். இன்னைக்கு ஃபைண்டிங் டோரி அப்படின்னு 2016 வெளிவந்த திரைப்படம், அந்த 3D அனிமேஷன் திரைப்படத்தினுடைய கதையை தான் நம்ம பார்த்தோம். எப்படி டோரி வந்து ஒரு இடத்துலேருந்து தொலைஞ்சு போகிறான், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, அந்த காப்பகத்தில் மெரெயின் லைஃப் டைம் காப்பகத்தில் என்ன பண்ணுறா, அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கதை வந்து பயணிச்சுது. கடைசியாக அந்த லாரியில் இருக்கிற அந்த லாரி அப்படியே திருப்பி கடலுக்கு வந்து விடுறாங்க, எல்லா மீன்களும் சுதந்திரமாயிருது. புதுசாக ஒரு நிகழ்ச்சியான ஒரு சுமூக முடிவு தான் இந்த கதை. வந்து டோரி வந்து பெற்றோரான ஜென்னி, சார்லி, அது மட்டும் இல்லாமல் புது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டோபஸ், ஹேங், எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக அந்த கடல் பகுதியில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து ஃபைண்டிங் டோரியோட ஸ்டோரி. சூப்பராக இருக்குல்ல? மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பயணித்த நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான

0: குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டின் 15வது மாநிலமாகவும் வடகிழக்கு பகுதியில் 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லே, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி, உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன் கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35வது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதி குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6-7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1st முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவது

0: அதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவேக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில போறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போறது நல்லது. டைரக்டா வந்து சன்லைட்ல எக்ஸ்போஷர் ஆகாம, அதாவது ஒரு 11 மணிலிருந்து 4, 4.5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
1: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷ்யா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இனி கேட்கலாம். சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெதர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: சிங்கிள் லைனா இருந்துட்டு இருந்தா தான் சார் கரெக்டா மரத்துக்கு மரம் இடைவெளி கரெக்டா இருக்கும்.
2: என்ன இடைவெளியில் வச்சிருக்கீங்க பாக்கு?
1: 9x9 சார், 9 அடி
2: மரத்துக்கு மரம், 9 அடி
1: 9 அடி 8 அடி வச்சாலும் நான் தப்பு இல்லை சார். அதாவது 7x8 வைக்கலாம் தோப்புக்குள்ள. ஏன் 7x8 வைக்க சொல்றேன்னா,
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
3: நேரம் 1:59, 43 நொடி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: During Nakhoda Mas, prayers were conducted in two sessions, ensuring roads remained clear. The state government has strictly enforced the old Calcutta High Court directive, urging peace and discipline during the festivities. Millions gathered at more than 5,000 mosques and prayer grounds in Murshidabad. In Malda, the state's second largest congregation took place at Sujapur's Noy Mauja Idga. Large gatherings were also reported in Nodia, North 24 Parganas and South 24 Parganas, with women joining prayers in many locations. Shondipan Dashgupta, Akashvani News, Kolkata.
1: Cities across Madhya Pradesh are celebrating Eid ul-Adha today in a peaceful and joyful atmosphere. We have a report.
2: In Bhopal, thousands gathered at the historic Tajul Masjid for special prayers. The Imam prayed for unity, brotherhood and progress in the country. A heartwarming scene came from Indore. Following a 50-year-old tradition, a Hindu family welcomed the city Qazi with a garland of flowers. They then took him to the Eidgah in a decorated carriage. In Gwalior, people from other faiths also gathered outside mosques to greet the Muslim community. Meanwhile, the Madhya Pradesh Waqf Board has issued important guidelines for the animal sacrifice. People have been asked not to post photos or videos of the sacrifice on social media so that the communal harmony is preserved. Abhinav Goyal, Akashvani, Bhopal.
1: President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi greeted the people on the occasion. The fragile ceasefire between the United States and Iran has come under severe strain after both sides exchanged military strikes near the strategically important Strait of Hormuz. The U.S. military said it shot down four Iranian attack drones and struck a drone control station in Bandar Abbas. Iran's Islamic Revolutionary Guard Corps confirmed the strikes and said it retaliated by targeting an American military base as Kuwait, a U.S. ally said. Earlier it was responding to hostile missile and drone attacks. In badminton, India enjoyed an impressive day at the Singapore Open today with Lakshya Sen, PV Sindhu, the men's doubles pair of Chirag Shetty and Sattvik Sairaj Ranki Reddy, and the mixed doubles duo of Dhruv Kapila and Tanisha Krasto all advancing to the quarterfinals. Sindhu defeated Japan's Riko Gunji in pre-quarterfinals of the women's singles round of 16. Lakshya sailed into the last eight after Thailand's world number 2 Kunlavut Viditsarn retired hurt just moments into their round of 16 clash. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu urges police forces to be more citizen-centric and sensitive towards vulnerable sections. Education Minister Dharmendra Pradhan assures resolution of all grievances of students regarding discrepancies in CBSE Class 12 examination evaluation process. Karnataka Chief Minister Siddaramaiah announces resignation. Deputy Chief Minister D.K. Shivakumar set to take over. Fragile ceasefire between US and Iran under strain as both sides exchange fresh strikes near the strategically vital Strait of Hormuz. And in badminton, PV Sindhu and Lakshya Sen storm into singles quarterfinals of Singapore Open. With that, we end the midday news.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
6: இந்த கருப்பொருள்கள் மற்றும் அவை கிராமப்புறங்களில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பது குறித்தும் பல்வேறு தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஐக்கிய நாடுகள் சபையின் 17 உலகளாவிய நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஒரு கிராம ஊராட்சி நேரடியாக செயல்படுத்துவது கடினம் என்பதால் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அவற்றை 9 எளிய உள்ளூர் மயமாக்கப்பட்ட கருப்பொருள்களாக மாற்றியுள்ளன. கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சியை மதிப்பிட பஞ்சாயத்து வளர்ச்சி குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. இதில் மொத்தம் 144 இலக்குகளும் 577 குறியீடுகளும் உள்ளன. இந்த 9 முக்கிய கருப்பொருள் பகுதிகள் குறித்து காண்போம். முதலில் வறுமையற்ற மற்றும் மேம்பட்ட வாழ்வாதார கிராமம். இதன் நோக்கம் தீவிர வறுமையை ஒழித்தல் மற்றும் கிராமங்களிலேயே நிலையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் என்பதாகும். முக்கிய குறியீடுகள் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை குறைதல், நியாய விலை கடைகள் மூலம் 100%

விகிதம், ரேஷன் விநியோகம் மற்றும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் ஆகியன. இரண்டாவதாக, ஆரோக்கியமான கிராமம். இதன் நோக்கம் கிராம மக்கள் அனைவருக்கும் முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உறுதி செய்தல். முக்கிய குறியீடாக விளங்குகிறது 100% மருத்துவமனை பிரசவங்கள், தாய் சேய் இறப்பு விகிதம் 0% இருத்தல், குழந்தைகளுக்கு முழுமையான தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிறப்பாக செயல்படுதல் என்பதேயாகும். மூன்றாவதாக, குழந்தைகள் நல்வாழ்வு பேணும் கிராமம். இதன் நோக்கம் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர்வதற்கான சூழலை உருவாக்குதல். இதன் முக்கிய குறியீடு என்பது பள்ளிகளில் இடைநிற்றல் 0% இருத்தல், அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமான குடிநீர் மற்றும் தனித்தனி கழிப்பறை வசதி, குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணங்களை முற்றிலும் ஒழித்தல் என்பதேயாகும். நான்காவதாக காண்பது போதுமான தண்ணீர் உள்ள கிராமம். இதன் நோக்கம் வீடுகள், விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு தூய்மையான பாதுகாப்பான தண்ணீர்

0: பூஜ்யமாக இருத்தல், அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமான குடிநீர் மற்றும் தனித்தனி கழிப்பறை வசதி, குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணங்களை முற்றிலும் ஒழித்தல் என்பதேயாகும். நான்காவதாக காண்பது போதுமான தண்ணீர் உள்ள கிராமம். இதன் நோக்கம் வீடுகள், விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு தூய்மையான பாதுகாப்பான தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்தல். இதன் முக்கிய குறியீடு என்பது 100% வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு, கழிவுநீர் மறுசுழற்சி மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் இருத்தல் என்பவையே ஆகும். ஐந்தாவதாக சுத்தமான மற்றும் பசுமையான கிராமம். இதன் நோக்கம் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு. இதன் முக்கிய குறியீடு என்பது 100% வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்தல், திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமம், சூரிய சக்தி தெரு விளக்குகள் மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் என்பன. ஆறாவதாக சுயசார்பு உள்கட்டமைப்பு கொண்ட கிராமம். இதன் நோக்கம் என்பது கிராமப்புற மக்களின் தொடர்பு மற்றும் பொது பயன்பாட்டிற்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் என்பதேயாகும். முக்கிய குறியீடு அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ற தார் அல்லது சிமெண்ட் சாலைகள், சொந்த பஞ்சாயத்து கட்டடங்கள், பொது சேவை மையங்கள் மற்றும் டிஜிட்டல் நூலகங்கள் என்பது. ஏழாவதாக சமூக நீதி மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ள கிராமம். இதன் நோக்கம் முதியவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாத்தல் என்பதே. முக்கிய குறியீடு என்பது தடையற்ற சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்குதல், பொது இடங்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் மாற்றுதல் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்தல் என்பதாகும். எட்டாவதாக நல்லாட்சி கொண்ட கிராமம். இதன் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, முழுமையான டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் மக்கள் பங்கேற்பு என்பது. முக்கிய குறியீடு முறையான மற்றும் அதிக மக்கள் பங்கேற்கும் கிராம சபை கூட்டங்கள், சான்றிதழ்களை ஆன்லைனில் விரைவாக வழங்குதல் மற்றும் இ கிராம் ஸ்வராஜ் செயலி மூலம் வெளிப்படையான கணக்கு மேலாண்மை ஆகியன. ஒன்பதாவதாக பெண்கள் நல்வாழ்வு பேணும் கிராமம். இதன் நோக்கமானது பாலின சமத்துவம், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு. முக்கிய குறியீடானது கிராம சபைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பு, மகளிர் சுய உதவி குழுக்களின் வளர்ச்சி மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் உள்ளூர் குழுக்கள் ஆகியன. இவை எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன, இந்த இலக்குகளை வெறும் திட்டங்களாக மட்டும் வைக்காமல் நிதியுடன் இணைத்து செயல்படுத்த முறையான வழிமுறை பின்பற்றப்படுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற கேட்டோ. நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: இனி தொடர்வது திரையிசை. இதோ முதல் பாடல் செங்கோட்டை படத்திலிருந்து.

like it. I like it.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: திரை இசை நிறைவு பெறுகின்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம அடிப்படை தேவைகள்ல ஒன்றான உறைவிடம், அந்த உறைவிடம் கனவு இல்லமா, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும், அந்த கனவு இல்லத்தையும் இயற்கையோடு இணைந்த மரபு கட்டுமானத்துல வீட்டை கட்டியிருக்காரு இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் ஜவஹர் குமார் அவர்கள். இந்த மரபு கட்டுமானத்தை பத்தியும் தொட்டி கட்டு வீட்டை பத்தியும் அவர் சொல்லவே தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க.
3: வணக்கங்க, வாழ்க வளமுடன். வணக்கங்க, என்னுடைய பெயர் வந்து ஜவஹர் குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் சேர்ந்த பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க நான். முதல்ல என்னங்கன்னா, இந்த கட்டுமானத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துங்க, இந்த என்ஜிஓவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு தான் மரங்களெல்லாம் நடுறதுல, அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த குளங்கள் தூர்வாடுறது, இது போல் நீர் மேலாண்மை மட்டுமில்லை, எனக்கு இயற்கை விவசாயம் இதெல்லாத்தை பற்றி ஆர்வம் மிகுதியே இருந்ததுங்க. அப்போ நமக்கு இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறதும் நம்ம படிக்கிறது ராமையான இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் நிறைய ஆய்வு பண்ணி வாழ்வியல்லே வந்துட்டு அப்படி இருக்கணும், மரபு சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக தான் நம்ம போய் இங்கே பார்த்து, இங்கே பக்கத்துல எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் போய் சுற்றி பார்த்து தான் வந்துட்டு, அதில் ஒரு பழைய வீடு ஒரு 2-3 வீடு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்களேங்க. அதுலேங்க எங்கள் ஊர் வெள்ளவில் குறுக்கத்தில் வந்து பசுபதி மாமன் வீடு அப்படியே இருந்ததுங்க. அவங்க வீட்டை போய் பார்த்தா அது ரொம்ப பிடிச்சிருந்தது.

அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே எடுத்தோம், எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முயற்சி. இது எப்படி வந்து இது சாத்தியப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு அன்றைக்கி எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே புதுசாக இன்ஜினியரிங் முடித்து நம்ம மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்களுங்க, அவங்க அரவிந்த் போக்குவரத்து எல்லாம் தான், அவங்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இது இந்த அந்த அமைப்புப்படியே அதை கெடாமல் ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும்தான் பண்ணவங்க. அந்த இது வந்து இந்த வீட்டை வந்து சதுரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது. இப்போ நார்மலான ஒரு கட்டடத்தை வந்துட்டு சதுரிக்கிறதுல இருக்கக்கூடிய வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு ரூம் இருக்குது ஒரு இத்தனை அடி இத்தனை கணக்குன்னு சொல்லி பண்ணிடுறோம். ஆனால் இந்த முற்றம் பெச்ச வீடை வந்து சதுரிக்கிறது வந்து பெரிய சவாலான விஷயம். அப்போ தான் தெரிஞ்சது பழைய முறை, அதாவது எப்படிங்கன்னா நாலு பக்கம் வந்துட்டு நீங்கள் ஒரு ரூம்னால் நீங்கள் அளந்து செவரு வச்சுருவீங்க, ஆனால் நாலு பக்கமும் வந்து அளந்து சென்டரில் வந்து முற்றத்தை கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை நிறுத்தினீங்கன்னாத்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மேலே வரும். இது பெரிய எங்களுக்கு ஒரு ஒன்றரை நாள் டைம் எடுத்துச்சுங்க. ஸோ அதிலிருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் கட்டுமானத்தில் வந்து அதுக்குண்டான கட்டுமான தொழிலாளர்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல. பழைய ஆட்கள் எல்லாம் ஒரு 70-80 வயசானவங்களையெல்லாம் போய் தேடி போய் இந்த சுண்ணாம்பு வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் கேட்டோம்ங்க. நிறைய டன்னு கணக்கில் சுண்ணாம்பு கொண்டு வந்து போட்டு அது வேஸ்டாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டேன். அப்புறம் போய் தமிழ்நாடு மொத்தம் போய் எல்லாம் எங்கெங்கே இந்த வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த விதத்தில் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் சங்கரன்கோயில் பகுதியில் வந்துட்டு எல்லாம் இன்னும் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்புறம் அங்கே வந்து இந்த சங்கரலிங்க நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் அங்கே இருந்தது. அதில் ஒருத்தர் இங்கே அந்த கட்டுமானத்தில் இருந்தவருடைய நண்பர் இங்கே இருந்தாருங்க, அவர் நமக்கு சொல்லி நாங்கள் அங்கே தேடி போனோம். அப்புறம் அங்கே இருந்து அந்த ஒரு கிராமமே நல்ல அவங்ககிட்ட ஒரு பெரிய பிடிச்ச விஷயம், கட்டுமான தொழில் செய்கிறாங்க கூட விவசாயம் செய்கிறாங்க. மழை காலத்தில் விவசாயம் பண்ணிட்டு கட்டுமானத்தில் அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. எனக்கு அந்த இந்த கட்டுமானத்துக்கு வந்து அந்த சங்கரலிங்க நல்லூர் அந்த காளி அவங்க டீம் அவங்க பெரியவங்க அந்த அவங்கள இன்றைக்கி நான் மறக்கவே முடியாது. அவங்கள அத்தனை பேரும் வந்தாங்க அந்த கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சேர வந்து அந்த சுண்ணாம்பு வேலைக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்களுங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டோம். அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி நம்ம வீடு இன்றைக்கி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நிறைய தமிழ்நாடு மொத்தம் கூட்டிகிட்டு போய் அவங்கள ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த சுண்ணாம்பு வேலை வந்து மிஸ் ஆகாமல் இருந்தது வந்து அந்த பகுதியில் இருந்தது. அப்படி தான் கொண்டு வந்து முயற்சி பண்ணணும். அந்த சுண்ணாம்பு மட்டும் இல்லை, மற்ற எல்லா வேலைகளுமே ஆய்வு தான். இப்போ தட்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்டோடு கொண்டு வந்து ஒரு 80,000 ரூபாய் கொண்டு வந்து எல்லாம் கழுவி எல்லாம் பண்ணி பார்த்தோம்ங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது முத்தூர், எங்கள் ஊர் முத்தூருக்கு வடக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓடு வேறு, இங்கே இருக்கிற ஓடு வேறு. அப்புறம் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா நாட்டோடு, அது வில்லையோடுனாங்க. இதனடா நாட்டோடு வில்லையோடுனு என்னென்னு பார்த்தா நாட்டோடு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அந்த ஓட்டினுடைய வெயிட்டு வந்து இந்த வில்லை ஓட்டு வந்து ஒரு 3 ஓட்டில் இது 1 ஓட்டுக்கு சமம். இது தெரியாமல் நான் ஒரு 80,000 ரூபாய் கொண்டு வந்து கழுகி அது விரயமாச்சு. ஏன்னா அந்த ஓடு நாட்டோடு ஏற்றிட்டிங்கன்னா மரங்களுக்கு வந்து வெயிட்டு, அப்போ இது ஒரு 50 வருஷம் வரும்னா அந்த ஓட்டை போட்டோம்னா 30 வருஷம் தான் வரும். அப்புறம் இன்றைக்கி அது மாதிரி நிறைய விரயம் பண்ணும். அப்புறம் பழையபடி வில்லையோடு கொண்டு வந்துங்க, அதையெல்லாம் கழுகி அப்படியெல்லாம் தான் செய்தோம். ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு ஆய்வுக்குட்பட்டு தான் நடந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு 3.25 வருஷம் இந்த வீடு வேலை நடந்தது. அது நிறைய உங்களையாட்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு இடையில வந்து இந்த நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பெருசாக மனசுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா பிளாங்க் ஆயிடுவேன், என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு வழியும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டை முதல் முறையாக தொடங்கினதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அப்புறம் மறுபடி கிடைக்கும், அப்புறம் 2 நாள் வேலையை நிறுத்திடுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் கிடச்சி போய் போய் அந்த மாதிரி தான் செய்தோம். இப்போ வார்னிஷ் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா பயன்படுத்தலைங்க, முந்திரி ஆயில் தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம். முந்திரி தோல்லிருந்து கிடைக்கிற எண்ணெய் எப்படின்னா பழைய காலத்தில் இப்போ அந்த துளாக்கட்டைக்கு வந்து உள்ளே வச்சுருக்கிறது வந்து கரையாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அன்றைக்கி பயன்படுத்தின எண்ணெய்ங்க. அந்த எண்ணெய் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் பட்டாலே ஒரு பிப்பெடுக்கும், அந்த எண்ணெய் வந்து கரையானுக்கு வந்து அது செட் ஆகாது. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கட்டைக்கு வந்து அந்த எண்ணெய் பூசி அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழை இலை இல்லாமல் இருந்தால் தாமரை இலையை வந்து அதில் பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வாழை இலையோ அல்லது தாமரை இலையை பேக் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா 100 வருஷம் ஆச்சுனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பழைய முன்னோர்கள் ஆய்வு பண்ணி அதை செய்த விஷயம். இதெல்லாம் ஒன்றுனா அப்படியே கண்டுபிடிச்சி தான் பண்ணி இப்போ இந்த வீட்டில் எல்லா பக்கமே வந்து உள்ளே வந்து வாழை இலை தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கதவு நிலவுக்குலாம் இப்போ கரையானுக்கு நிறையா பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா வீடுகள்லேயுமே வந்து அந்த கதவு நிலவு வைக்கிற இடத்துல வந்து வாழை இலையை வந்துட்டு உள்ளே பேக் பண்ணி
முந்திரி ஆயில வந்துட்டு நீட்டாக அதுக்கு அடி

சுட்டு அந்த வாழலை வச்சு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மறந்து போன விஷயங்கள், இதெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டியது. இப்போ வாழலை கிழிச்சலில் வேஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு நீ குப்பையாக போகுது, அது சரியாக பயன்படுத்தினா வாழலைக்கு வாழலை பயன்பாடு ஆயிரம் விதமான பயன்பாட்டில் இது ஒரு பயன்பாடு. தாமரை இலை பார்த்திங்கன்னா தாமரை பூ வந்து கோயிலில் நிறைய விற்குது, தாமரை இலை வந்துட்டு வேஸ்ட்டு தான் ஆகுது, தாமரை இலை போட்டுட்டிங்கன்னு இன்னும் விசேஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள்லேயும் வந்து அதே மாதிரி வெள்ள வைக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா சுண்ணாம்பு வந்து இப்போது நீர் வாழ் நிலம் வாழ்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம விபூதி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். விபூதி என்னென்னா நம்ம பகுதியில் இருக்கிறது வந்து நாம் நிலம் வாழ், அதனால் பசுவினுடைய வரட்டியை வச்சு நாம் வந்து விபூதியை பயன்படுத்துகிறோம். திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த கிழிஞ்சல் எடுத்து பண்ணுவாங்க, அது வந்து நீர்வாழ், அந்த கடல் சார்ந்து இருக்கிற மக்கள் வந்துட்டு அப்படி பயன்படுத்துனது. இப்போது இதுவே வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு வந்துட்டு நாம் வெள்ள வைக்கிறதுக்கு வந்துட்டு சுண்ணாம்பு கல்லிலிருந்து எடுத்துக்கிற சுண்ணாம்பையும் பயன்படுத்தலாமுங்க, கிழிஞ்சல்லிருந்து எடுக்கக்கூடிய சுண்ணாம்பு பயன்படுத்தலாம். கிழிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா இன்னும் நல்ல நைஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே இந்த வீட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இன்னும் வந்து இப்போ நீங்கள் தரைத்தளத்துக்கு நாம் இதை பயன்படுத்தி இருக்கிற டைல்ங்கிறது என்னென்னா, இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது, அது வந்து எப்படின்னா வந்து இப்போ நம்ம இப்போ செட்டிநாடு வீடுகளில் அவங்க வந்து செட்டியார் அவங்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து தான் திரைக்கடலோடையும் திரவியும் தேடுங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை பூம்புகார் அழிஞ்சு நீங்கள் அங்கே அவங்க வந்து கட்டுமானம் பண்ணியிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய பொக்கிஷம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த வீடுகள் அழிகிறதுல எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. நம்ம நண்பர்கள் அவங்க அங்கே எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொல்லிட்டு வர்றேன். அதற்கெல்லாம் காப்பாற்றி தயவு செய்து ரொம்ப அற்புதமான, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளங்கள் அது முக்கியமான ஒன்று. அது நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ திருச்சியோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ வந்து ஒரு ஃப்ளைட்டு ஏறும்போது அது மேலே இதாகும் போது பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா திருச்சியிலே எடுத்துங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழி பறச்ச மாதிரி இருக்குது. அதே ஃப்ளைட் அங்கே கீழே போய் மலேசியாவிலேயோ சிங்கப்பூரில் இருக்கிறப்போ கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரைக்குடி செட்டிநாடு வீடுகளில் தான் இந்த காணாடு காத்தான் பள்ளத்தூர் கடியாவட்டியெல்லாம் ரொம்ப பிளான்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போது கானடகாத்தான் வந்து அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு அருமையாக பண்ணி அத்தனை வீடுகளுக்கும் வந்துட்டு அந்த கழிவு நீர் வெளியே விட்டுறது மட்டும் இல்லைங்க, குடிதண்ணி

நீருக்கு தனியாக, குளிக்கிற குளம் தனியாக, எல்லா வீடுகளுக்கும் சேர்ந்து அந்த இடத்துல டாய்லெட் கட்டி மொத்தத்துக்கு செப்டிக் டேங்க் வந்துட்டு 14 கிலோமீட்டர் இருக்கிறப்ப ஒரு காட்டுக்குள்ள கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் அவங்க அந்த எல்லாம் வந்து நம்ம பாராட்டுக்குரியது. அது அவங்க என்னென்னா அந்த டைல்ஸ் அவங்க என்ன பண்ணாங்களுங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து கப்பலில் கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து இந்த ஆக்சைடை வந்து கொண்டு வந்து ஏன் நம்ம ஊரில் செய்யக்கூடாது அப்படிங்கிற முயற்சி பண்ணித்தான் அந்த ஆத்தங்குடிங்கிற ஊரில் வந்து அவங்க சில ஒரு 2-3 குடும்பத்தை வச்சு முதல்ல முயற்சி பண்ணி அந்த செய்தது அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது. அது சுண்ணாம்பில் தான் பண்ணாங்க. சுண்ணாம்பில் பண்ணி 8 கட்டுங்கிற அளவுலே தான் அந்த பழைய காலத்தில் பண்ணது. அந்த என்ன ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி 10x10 தான் வருது. அந்த 8 கட்டுக்கும் 10x10 என்ன வித்தியாசம்? ஏன் 8 கட்டு போடுறது? அது ஏன் போட்டாங்க? எதுக்காக விட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு டெப்த்தாக போய் பார்த்தேன். அந்த 8 கட்டு அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து நல்ல லைஃப், லாங் லைஃப் வருதுங்க. 150 வருஷமான வீடுகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு இந்த அச்சுகளை எல்லாம் பிடிச்சி அதுக்கே ஒரு வருஷம் வேலை செய்தோம்ங்க. நிறைய பேர் நிறையா முயற்சி பண்ண வந்துட்டு நிறைய பேர் கிடச்சி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்ததுனுடைய விளைவு தான் இந்த வீடு முதல் முறையாக பண்ணோம். அப்புறம் இப்போ வந்து செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ நிறைய கேட்குறாங்க, இந்த வீட்டுக்கு வந்து என்ன செலவாச்சு அப்படின்னு. ஏன்னா எங்கே சுற்றி எல்லார்த்தையும் விளக்கமாக கேட்பாங்களுங்க, கடைசியாக வந்துட்டு இதில் வந்து நின்றுவாங்க. அது அவங்கள தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி பொருள் இல்லா இருக்கு உலகம் இல்லைங்கிற மாதிரி. அது என்னென்னா வந்து இப்போ நார்மலாக எனக்கு இது இந்த கோடை பண்பலை நேயர்களுக்கு வந்துட்டு முக்கியமாக இது ஒரு பெரிய ஒரு செய்தியாகவே போய் சேரட்டுங்க. அதாவது மரபு கட்டுமானம்ங்கிறது ஏதோ வசதியாக இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ராஜபாளையத்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வீடு கட்டினாலுமே வந்துட்டு பனைமரத்தினுடைய இதை வச்சு கூட வந்து கட்டைக்குத்து போடுறாங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக ரூஃப் வந்துட்டு இந்த கட்டைக்குத்து அப்படிங்கிறத வந்து எல்லோரும் பயன்படுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக அதை பயன்படுத்துறது ரொம்ப அரிது, ரொம்ப விசேஷம். தயவுசெய்து வந்து அதை எல்லோரும் பயன்படுத்துங்க. இப்போது இன்னும் சொல்லப்போனால் சிமெண்ட் சீட் அப்படிங்கிறது கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, அது பேன் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அது புற்றுநோய் வருது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டே நிறுத்திட்டாங்க. இன்னும் நம்மளால் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து சிமெண்ட் சீட்டை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மூளையில் வந்து பிரெயினில் வந்துட்டு இந்த நரம்பு வெடிச்சு நிறைய பேர் உயிரிழக்கிறது. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தையும் நாம் விட்டுட்டோம். எண்ணெயே தேய்க்கிறது இல்லை. 10வதுக்கு நம்மளுடைய ரூஃப் வந்துட்டு சிமெண்ட் சீட்லேயெல்லாம் வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நிறைய பேர் இளம் வயதுலேயும் இளம் நிறையெல்லாம் வருது இல்லைங்களா. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே இந்த சூடு தான். ஸோ இந்த சூடை வந்து தணிக்கிறது வந்து இந்த மெட்ராஸ் ரூஃப் இந்த கட்டைக்குத்தில் வந்து ரொம்ப நல்லது. கான்கிரீட்டுக்கு வச்சு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு பெரிய வித்தியாசம் வராது. தயவுசெய்து வந்து இந்த கட்டைக்குத்து அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோரும் வந்து சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறதுல வந்து எப்படின்னா சிமெண்ட் பில்டிங் வந்து நார்மலாக எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு 2500 ரூபா சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இதிலிருந்து ஒரு 1000 ரூபா எச்சு வருது. இது இந்த 1000 ரூபா எச்சு வர்றதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவத்துறைக்கு போகிறதுக்காக கொடுக்குற பணத்தை வந்து நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணிக்கிறத உங்கள் ஆரோக்கியத்துக்கு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பண்ணினீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்கபடி நீங்கள் பிளான் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 3500 ரூபாய் வச்சு வகுத்து அதுக்கு தக்கபடி நீங்கள் இப்போ டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் வந்து மரபு கட்டுமானத்தில் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கிறதே இல்லை. வசதியாக இருக்கிறவங்க தான் செய்ய முடியே அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. எந்த மாதிரி ரொம்ப குறுகிய மண்ணில் ஒரு 10 லட்சம் ரூபாயில் வந்து ஒரு மரபு கட்டுமானம் கட்டணும் கண்டிப்பாக முடியும். மாற்றுக்கிறது இல்லை, அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய தலைமுறைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய மெனக்கெடலும் இதில் இருந்துன்னு சொன்னால் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் தீர்த்தாம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே
1: 2:55:30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 6 சென்டிமீட்டர், சிவலோகம் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அவினாசி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சித்தாறு 1, நாலுமுக்கு, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், தேனி மாவட்டம் பெரியகுளம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, கோமுகி அணை, அவலாஞ்சி, எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் களியால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், பெருஞ்சாணி அணை, திருப்பரப்பு, திண்டுக்கல், அடையாமடை, கள்ளக்குறிச்சி, புத்தனணை, சிட்டம்பட்டி, பார்வோட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சாத்தியார், கலையநல்லூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், சிவகங்கை, வீரகவூர், மேல்பவானி, பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி தலைவாசல், தூத்துக்குடி ரயில்வே சந்திப்பு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை.

0: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருப்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் திண்டுக்கல் திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் அதிக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 மற்றும் 7.6 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை உள்ள அடுத்துள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திண்டுக்கல், தேனி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மல்தோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று கெம்ஸ்போரில் நடைபெறுகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: வணக்கம் கோயம்புத்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த விடுமுறை நாளில்

கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உற்சார் உறவினர்களோட. ஸோ அந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312 இல்லைனா 2317046 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அடிக்கடி நீங்கள் கூப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் கூப்பிடலாம். ஸோ நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு பாடல் கேட்பதற்கான வாய்ப்பே கிடைக்காம இருக்கு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட உங்க ஆஜி உதயா கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், சதன் மற்றும் குழுவினர் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தொடர்ந்து கேளுங்க ஆகாஷவாணி 103 FM.

0: அல்லா போன்ற
1: பாவை என்று சொன்ன

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் டி டைம் கேட்டுருக்கோம். 3:06 அதே வணக்கங்க.
1: பாட்டு

0: டீ டைம் கேட்டுருக்கோம் ஆகாஷவாணி 103 எஃப்எம் கோயம்புத்தூர்ல 3:11 ஆயிட்டு இருக்குங்க. ஹலோ, வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேன்.
0: சையத் ரசூல், இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்து துலாபாரம் படத்துல வந்து வாடி தோழி கதாநாயகிங்கிற பாடல்.
0: சரிங்க,

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:18 ஆகுது. டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0422 அப்படின்றது நம்ம கோயம்புத்தூரோட ஸ்டடி கோட். இதுக்கப்புறமா நாங்கள் சொல்லக்கூடிய 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 23 16 312 இல்லைனா 23 17 046 அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க. நெல்லை இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் ஆலோசகர் டாக்டர் திவ்யா அவர்களோட

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:18 ஆகுது. டீ டைம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 04-22 அப்படின்றது நம்ம கோயம்புத்தூரோட ஸ்டடி கோட். இதுக்கப்புறமா நாங்கள் சொல்லக்கூடிய 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 23-16-312 இல்லைனா 23-17-046 அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணுக்கு அழைங்க. நெல்லை இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் ஆலோசகர் டாக்டர் திவ்யா அவர்களோட இன்டர்வியூ இருக்கு. ஸோ கேட்க தவறாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கோலர் வெயிட்டிங். வணக்கம், டீ டைம்.
1: மாலை வணக்கங்க.
0: மாலை வணக்கம். யார் சொல்றீங்க? சொல்லுங்க ஜனார்த்தன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: படம் தாரங்க தாரா.
0: ஓகேங்க.
1: பாடல் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
0: ஓகேங்க, பாட்டு கேட்கலாம்.
1: நன்றிங்க.
0: ஓகேங்க, வெல்கம்.
2: வசந்த

0: FM 103 கேட்டுட்டு இருக்கோம் டீ டைம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, இருக்கீங்களா இணைப்பில்? ஹலோ
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: ஹலோ, வணக்கம். ஓகே, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி 103 FM.

0: டீ டைம் கேட்டு இருக்கிற நேரம் 3:27 ஆகாஷவாணி எஃப்எம் 103 அடுத்த காலர் இருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் சாமுடியவரம் பகுதியிலிருந்து முதல் முறையாக இணைவது வடிவேல் சார்.
0: வடிவேல், சூப்பருங்க. இவ்வளவு நாளா ஏன் காண்டாக்ட் பண்ணவே இல்லை? என்ன பாட்டு கேக்கலாங்க?
1: வியட்நாம் மேட்ல இருந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் பாட்டு.
0: சரிங்க,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்க இருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட்ப்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
0: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க டீ டைம் நிகழ்ச்சி. 3:35 ஆச்சு. ஸோ ஒரு நேயர் சொல்கிறாங்க, பழைய நேயர்களை நீங்கள் வந்து கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில். அப்படியெல்லாம் இல்லை, அடிக்கடி தொடர்பு இல்லாமல் வீக்லி ஒன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிறைய நேயர்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதான். யாரையுமே ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த நேயர் இருக்காரு. ஸோ அவரு கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முதல்ல வந்து அனைவருக்கும் மலர் மாலையுடன் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோவை பண்பலை அரசே உங்களுக்கும் மக்கள் சொந்தம் அனைவருக்கும். என்னுடைய பேர் சிவரஞ்சனி, நான் புதுச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, சூப்பர். சோ ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க நியூஸ் ஆன் ஏர்ல?
1: எஸ்.
0: ஓகேங்க, தொடர்ந்து கேளுங்க. ஓகேங்களா?
1: எஸ் சார்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: குங்குமம், சாரி, குடியிருந்த கோயில் படத்துல இருந்து குங்கும கொட்டின் மங்களம்.
0: ஓ சூப்பர்.
1: இரண்டின் சங்கமம்.
0: இப்ப சங்கமம் மாதிரி பாட்டு.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டுட்டு இருக்கோம். டீ டைம் நிகழ்ச்சி 3:40 ஆயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே சங்கமம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து யார் பாட்டு கேட்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கேரளம் திருச்சூர்ல இருந்து குருவாயூரப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க குருவாயூரப்பன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நாங்க எல்லாம்
1: அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்து.
0: எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேக்கலாங்க?
1: ஆடிப்பருக்கு திரைப்படத்துல இருந்து தனிமையில இனிமை காண முடியுமாங்கிற பாடல்.
0: ஓகேங்க, உங்க தனிமையில இந்த பாட்டையும் சேர்த்து இனிமை காணுங்க.
1: ஓகே.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு ஃபேவரட்டான படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கணும் இந்த நிகழ்ச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண ஒரு விஷயம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316 312 இல்லைனா 2317046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அடுத்த காலர் இருக்காரு, ஸோ அவருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பூர்லேருந்து வி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சொல்லுங்க,
1: நீங்கள் பிடிச்ச பாட்டு ஏதோ நல்ல பாட்டா சிவாஜி எம்ஜிஆர் பாட்டு ஒன்று போடுங்க.
0: எம்ஜிஆர் பாட்டு ஒன்று போடவா? ஓகேங்க,
1: பிடிச்ச பாட்டை போடுங்க.
0: ஓகேங்க ஓகேங்க.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: வணக்கங்க.
2: கோவை மட்டும் பொள்ளாச்சி சரவணகுமார் பேசுறேன்.
1: சரவணகுமார் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: கற்பகம் படத்துல இருந்து அத்தை மடி மத்தையடி.
1: அத்தை மடி, ஓகேங்க, அந்த பாட்டு நம்ம கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் இருங்க.

0: எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. வணக்கங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நடராஜ் பேசுறேங்க.
0: சொல்லுங்க நடராஜ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: நானாயிட்டார் படத்திலிருந்து நல்ல வேலை நான் தெளிச்சு கொண்டேன்.
0: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான தருணத்துல நிறைவான நெய் இருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் காட்டூர் சக்தி வடிவேல் சார்.
0: சக்தி வடிவேல், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? அந்த யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்க, நான் போங்க, TM சவுந்தரராஜன் சார் பாடினதுங்க சார்.
0: ஓகேங்க.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டோட டீ டைம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.
1: ये आकाशवाणी है, प्रस्तुत है हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स।

0: சித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்கா அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு நாளும் கூட, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விமன்ஸ் ஹெல்த், அதாவது மகளிர் ஆரோக்கியத்திற்காக சர்வதேச நடவடிக்கை தினம் தான் இன்னைக்கு. அதாவது பெண்களினுடைய உடல் நலமாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய பெண்களினுடைய உடல்நலம் உரிமைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. ஸோ அதை சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மகளிர் ஆரோக்கியத்திற்காக சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் அவர்கள், வணக்கம் மேடம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: இன்னைக்கு இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் எங்களுக்காக.
1: இப்போ ரீசெண்டான கால

0: கட்டத்தில் விமன்ஸோட ஹெல்த், அதாவது நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பொதுவாகவும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஏன் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி ஒரு வீட்டுக்கு தூண் பில்லர் அதாவது ரொம்ப அவசியமோ, அந்த பில்லர் இல்லைன்னா எப்படி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருமோ, அதே சேம் கான்செப்ட் தான் ஒரு ஃபேமிலி நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா, இல்லை சோஷியல் லைஃப்பில் நல்ல ப்ரோக்ரெசிவ் ஆகணும்னாலும், எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலிக்கு முக்கியமான காரணம் அந்த ஃபேமிலியில் உள்ள லேடிஸு. ஸோ அந்த லேடிஸு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தூண் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஒரு பில்லர் மாதிரி அந்த ஃபேமிலிக்கு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அம்மாவோ அவங்களோட பொண்ணோ பாட்டியோ பெரியம்மாவோ யாராக இருந்தாலும் சரி, இப்போது ஒரு அம்மா வீட்டில் வந்து சிக் ஆகிட்டாங்க, திடீர்னு வந்து எந்த வேலையும் செய்ய முடியலையேனா அப்படியே அந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக க்ரஷ் ஆன மாதிரி டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள வந்துட்டு காலையில் சாப்பாடு செய்ய முடியாது, குழந்தைங்கள கிளப்ப முடியாது ஸ்கூலுக்கு, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட முடியாது, வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் பார்க்க முடியாது, அப்படியே எல்லாம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படியே டவுன் ஆயிரும். ஸோ ஜென்ரலாக லேடிஸ் வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தவிர அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை அவங்க அதிகமாக கண்டுக்கிறது கிடையாது. எப்பயுமே ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து அதாவது ரொம்ப பேட் கண்டிஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரி செஞ்சுக்கலாம். பட் ஜென்ரலாக அதுவும் நம்ம மெயினாக நம்ம இந்தியன் செட்டப்பில் லேடிஸு அதை எல்லா கான்செப்டும் தெரியும் அவங்களுக்கு, ஹெல்த் அவேர்னஸ் எல்லா இஷ்யூஸும் தெரிஞ்சுமே அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையாக போய்க்கலாம், இன்றைக்கி லீவ் கிடையாது, இன்றைக்கி இந்த கமிட்மெண்ட் இருக்குது, இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி நம்ம போக முடியாது, இப்படியே நாள் கடந்து கடைசியாக அவங்கள முடியாத கட்டத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ இந்த இதை மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த விமன்ஸோட அவேர்னஸை இவ்வளோ தூரம் நம்ம பிரபலப்படுத்திகிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பாங்க மேம், நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் நலத்தை வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு தரமான மருத்துவ சேவையை வந்து கொடுக்கணுங்கிறது தான் இந்த நாளினுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை வந்து வெட்கப்படாமல் திறந்த மனதுடன் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம வந்து மருத்துவரை அணுகி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை முன்னுரிமையாக வச்சுக்கணும், கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை தான் இந்த நாள் தருது. தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேர்களை உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் 5:10 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கோம் சித்திரசவானம் நிகழ்ச்சியில் மகளிர் ஆரோக்கியத்திற்காக சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த்த இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக இருக்காங்க. மேம், அடுத்ததாக வந்து என்னென்னா, இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அந்த சின்ன பெண்கள், அவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த பருவத்திலேயே ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னங்க மேம்?
1: இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்னால் இப்போ 10 மேலே, இப்போ பொதுவாக ஏஜ் அட்டன் பண்ணுற நம்ம ஏஜ் பருவம் அடையக்கூடிய வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 12-14 நம்ம சொல்கிறோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க 9, 9 வயசுலேயே 10 வயசுலேயே கூட ஏஜ் அட்டன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கான முக்கிய காரணம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். அந்த காலத்தில் நமக்கு ஜங்க் ஃபுட்ஸ், இந்த மாதிரி பிஸா, பர்கர்ஸ், நிறைய சாக்லேட்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. நம்ம பாட்டி காலத்திலாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ப்ளஸ் வந்து நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் நிறையா வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் தான், அதோட ஆதிக்கம் தான் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் ஜாஸ்தியே ஆக போகும்போது அவங்க உடல் பருமானம் ஒபிசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாற்றங்கள்னால தான் வந்து ஏர்லி மெனார்கி, சின்ன வயசுலேயே பருவம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். பருவம் அடைஞ்சாலுமே இப்போ நம்ம என்னோட ஒப்பிக்கு இப்போ வர சின்ன குழந்தைங்களாம் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லை பீரியட்ஸ் வந்தாலும் வந்து 10 or 14 days, 15 days இந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது. எல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 15 years, 16 years அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. பொதுவாக வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனேயும் நம்ம பிரெயின் வந்து உடனேயும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை, நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை உடனே அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ நம்ம வந்து இது இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயினும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸான அந்த இம்மெச்சூரிட்டி கொஞ்சம் ஒரு 2-3 வந்து இல்லை ஒரு 6 கூட அது நார்மலைஸ் ஆகிறதுக்கு அந்த டைம் நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். பொதுவான அட்வைஸ் இந்த ப்ளீடிங் பிரச்சனை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலான்னா நல்லா சத்துள்ளதாக சாப்பிட்லாம், ப்ளஸ் வந்து ஒபிசிட்டி இல்லாமல் நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட், குழந்தைங்களுக்கு நமக்கே தெரியும் நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஒபீஸாக இருக்கிறாங்களா, வெயிட் அதிகமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ நல்ல சாப்பாடு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி டயட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மூலமாக வந்து நம்ம அந்த குழந்தைங்கள, அதாவது லெஸ் தென் 18 ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம்.
0: இப்போது இதிலே நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, இந்த PCOD PCOS அப்படிங்கிறது முறையற்ற மாதவிடாய் வரும் பொழுது அவங்க எதிர்கொள்கின்ற அந்த சவால்கள், அதுவும் அந்த ஏஜ்லேங்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 22-25 ஏஜ் அப்படிங்கிறது இல்லாமல் முன்னாடியே பருவம் எய்தும் பொழுது வரக்கூடிய அந்த PCOD PCOS எதற்காக அந்த ஏர்லி ஸ்டேஜில் ஏன் வருது?
1: இப்போ PCOS டேர்ம் பார்த்தோன்னா இப்போ 50 ஸ்கேன் பண்ணாங்களோ அதில் 45-48 பேருக்கும் அந்த PCOS தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா நான் முன்கூட்டியே நான் சொன்னது தான், இதே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். PCOSனா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், அது ஒரு டிசீஸ் மாதிரி. பட் அதுக்காக வந்து PCOS வந்துருச்சு, எனக்கு வந்துட்டு லைஃபே போச்சு, இதுக்கு மேலே இவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும், லைஃப்பில் நான் இதுக்கு மேலே நான் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அந்தளவுக்கான பயப்படக்கூடியான ஒரு விஷயமே கிடையாது. இட் இஸ் அ கரெக்டபிள் கண்டிஷன். அந்த பேர்லேயே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதாவது ஓவரிங்கிறது கருமுட்டை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெண் உறுப்புன்னு பார்த்தோன்னா கர்ப்பப்பை, யூட்ரஸ், ரெண்டு பக்கம் கருமுட்டை இருக்கும். ஸோ அந்த ஓவரீஸில் மாதம் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால தான் மாதவிடாய் ஏற்படுது. அந்த ஓவரீஸில் இந்த ஹார்மோனல்

0: ரெகுலராக செயல்படாமல் சில மாற்றங்கள் சேஞ்சஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அந்த சாஃப்ட்வேரில் திடீர்னு வைரஸ் வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேரே மாறுது பாருங்கள். அதே தான் ஒரு ப்ரோக்ராம், ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் நம்ம பாடியில் ஆல்ரெடி போயிட்டுருக்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றல் தான் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சேஞ்சஸ்னால அந்த ஓவரிஸில் நிறைய சின்ன சின்ன நீர்க்கட்டி ஏற்படுது. ஸோ இந்த நீர்க்கட்டினால் வர ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த பிசிஓஎஸ். ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும், மாதம் மாதம் கரெக்டாக வராது. ஒரு தரப்பு கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதாவது ஒரு நாளைக்கே வந்து 4-5 பேட்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த பீரியட்ஸ் 10 நாள் 5 நாள் தொடர்ந்து போகும், அடுத்த பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 10 நாள்லேயே வந்துடும். சில பேருக்கு பீரியட்ஸ் டேப்லெட் போட்டால் தான் ஒரு 3-4 மாதம் 6 மாதம், சில பேருக்கு 1 வருஷம் கூட பீரியட்ஸே வராது. அப்படி பீரியட்ஸ் வந்தாலும் ரொம்ப கம்மியாக, அதாவது இப்போ ஒரு நாளைக்கே வந்து பேட் கூட படுற அளவு கூட அவ்வளோ இருக்காது, ரொம்ப ஸ்கேண்டி ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு வெளி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கன்னா, நல்லா ஒபிசிட்டி குண்டாக இருப்பாங்க, கழுத்தில் வந்து கருப்பு இருந்திருக்கும், ஃபேஷியல் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில், சின்னில், ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதை பற்றி நம்ம கிளினிக்கலாகவும் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இல்லை, நம்ம கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே நமக்கு தெரியும்.
1: இப்போ வந்து இந்த உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்று தான் நம்ம ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதெல்லாமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி இளம் வயதுலேயே ஒரு அதிகமான உடல் எடை இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க ஸ்கூல் போகிறாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இது வந்து எதிர்காலத்தில் கர்ப்பத்திற்கு ஒரு பாதிப்பாக இருக்குமா, இல்லை நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், இல்லை ஜிம் போகிறோம், டயட்டிங் இருக்கும், ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பெண்கள் வந்து எந்த வயசுலேருந்து அவங்க கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும், அதுக்கு வந்து அவங்க மேரேஜ் ஆனாதான் மீட் பண்ணணும், அப்போ அந்த தேவை இருக்கும்போது தான் மீட் பண்ணணும்னு இல்லாமல் முன்னாடியே எப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம்?
0: இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டிங்கில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எஸ்பெஷலி அந்த 10th, 9th, 10th, 11th, 12th, ஸோ அந்த 10th வரப்போகுது தான் ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் ஆகிறாங்க குழந்தைங்க. உங்களுக்கே தெரியும் அந்த 11th, 12th அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எவ்வளோ லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ரெஷர் நாட் ஓன்லி ஃப்ரம் த ஸ்கூல், வீட்டிலேருந்தும் அந்த ப்ரெஷர், சொசைட்டிலேருந்தும் அந்த ப்ரெஷர், அந்த குழந்தைங்க அந்த ப்ரெஷர்னால வந்து இப்போ ஸ்லீப் டிப்ரெஷன்ஸ், தே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் அந்த டீனேஜில் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுக்கானது. அதனால் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நிறைய டியூஷன்ஸ் கிளாஸஸ்ஸு, ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் கரெக்டாக, ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருக்காது, அவங்க எந்திரிச்சு படிக்கணும், கிளாஸ் போகணும், மிட் நைட்டில் எந்திரிச்சு படிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால விசி ஃபைண்ட் தட் ஸ்கூலில் அந்த 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் ஒரு 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்டர் ஆக போகுது அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பீரியட்ஸோட இர்ரெகுலாரிட்டிஸ், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ டாக்டர் அணுகிறதுக்கு எந்த ஒரு ஏஜ் இதுவும் கிடையாது, பட் ஜென்ரலாக வந்து நம்ம டெய்லி நம்ம பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறது பெட்டர். பட் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர், அண்ட் தேர்ட் திங் இஸ் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இந்த மூணு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னா அங்கே மேரேஜ் லைஃப்பில் வந்து இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோ இல்லை மற்ற ஹார்மோனல் இஷ்யூஸோ எதுவுமே அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ கல்யாணம் ஆகி 25 வயசுக்கு மேலே தான் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம். திடீர்னு வந்து 1 வருஷத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஆகுது அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப நாளாக உங்கள் பாடியில் இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாகிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு, அதாவது அந்த 18-19 இயர்ஸில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு 26-27 இயர்ஸில் தான் உங்களுக்கு வெளியே வருது,
1: தெரியுது நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் அப்போ தான் நிறைய பெண்களுக்கும் தெரிய வருதுங்க மேம். ரொம்ப நமக்கு எளிமையான முறையில் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் அவர்கள். தொடர்ந்து இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நடந்துட்டு ஆச்சு வருவாங்க, ஒரு வாக்கிங் ஆச்சு ஒரு எக்ஸசைஸ் ஆச்சும் இருக்கும். பட் இந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா தே சிட் ஹோல்லி ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 hours 7 hours டோட்டலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. அது ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் டே ஷெட்யூல்ஸ் இருக்கலாம், மிட் நைட் ஷெட்யூல்ஸ் இருக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் 2 o'clock 3 o'clock அப்படி கூட கால்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு என்விரான்மெண்ட் அது. ஸோ இட் இஸ் பியூர்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஒழுங்கான தூக்கம் கிடையாது, ரெகுலர் லைஃப் ஸ்டைல் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் மெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. நார்மலாக அவங்க பாடிலையும் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஹார்மோன்ஸ்லேருந்து ஜென்ரல் கண்டிஷனே வந்து அவங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பேஸ், ஏன் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது. ஸோ எஸ்பெஷலி லேடிஸ் அப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் அங்கே சான்ஸ் இருக்காது. அதுவும் எஸ்பெஷலி மேரிட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து காலையில் சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்தது பசங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும், நம்ம டின்னர் பார்க்கணும், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அதாவது வீட்டில் மற்ற ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் ஆட்டிடியூடில் தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க தவிர, தனக்கு ஹெல்த்து தனக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒதுக்கியாச்சும் ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த லேக்னஸ்னால தான் தே ஹாவ் திஸ் ஹார்மோனல் இஷ்யூஸ். ஸோ ஜென்ரலாக ஹார்மோனல் இஷ்யூஸ் வரனால தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுங்கிறது வருது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பேசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பியூர்லி திஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இதை ஓவர் கம் பண்ணிங்கனாலே போதும், இந்த பேசிக்ஸ் ஒரு 50% ஆன இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் யூ கேன் ஓவர் கம். ஸோ மீதி 50% ஆனது வந்து சில காரணங்கள் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டாக்டர்ஸ்னால தான் கரெக்ட் பண்ண முடியும். பட் உங்களால் கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் தான், ஹெல்த்தி டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்.
1: இப்போது சேம் டொமைன்லேருந்து, அதாவது ஐடி பேக்ரவுண்ட்லேருந்தே ஒரு கப்புள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குங்கிற பட்சத்தில் ஆஸ் அ கப்புளாக அவங்க வந்து என்னென்ன மாதிரியான கவுன்சிலிங் எடுத்துக்கணும், ஒரு பேபி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கணும்?
0: இதுக்கு நம்ம ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்க பேசிக்ஸ் டெஸ்ட் லைக் ஹீமோக்ளோபின், சுகர்ஸ், தைராய்டு, ப்ளஸ் ஒரு ஸ்கேனு, அவங்க யூட்ரஸ், ஓவரிஸ் எல்லாம் நல்லா இருக்குதா. ஸோ இந்த பேசிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே போதும். ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தே கேன் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அணுகலாம்.
1: இப்போ வந்து பொதுவாக இந்த பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் மற்ற என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது உடம்புல?
0: பீரியட்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மோஸ்ட் காமன் இஷ்யூஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளப்படுறது, ப்ளஸ் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ். ரெண்டுக்குமே பொதுவான காரணம் டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி அதிகமாக குடிக்காது. அட்லீஸ்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சாகும். பட் நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்டில் எப்போ வேலை சீக்கிரம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போக தான் பார்ப்போம் தவிர நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறதே இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா எல்லாருமே ஒர்க்கிங் உமன்ஸு ஆஃபீஸுக்கு வரப்போ வந்து 1 liter பாட்டில் கண்டிப்பாக எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அந்த 1 liter பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அதுதான் இட்ஸ் கோஸ் ஆன். ஏன்னா அவங்களும் குற்றம் சொல்ல முடியாது, இதுதான் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்குது. ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும், டீஹைட்ரேஷன் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன். செகண்ட் திங், யுவர் பர்சனல் ஹைஜீன். ஸோ இன்னொன்று என்னன்னா காமனாக எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த ஷாம்போ சொல்யூஷனோ இல்லை வேற ஏதாவது அதாவது மெடிசனோ ஏதோ யூஸ் பண்ணி அந்த ப்ரைவேட் ஏரியாஸில் நம்ம வாஷ் பண்ணணும் நம்ம இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. அது சில பேர்ல ரொம்ப ஓவர் கான்ஷியஸாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட் நார்மல் நம்ம நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ வந்து வாஷ் பண்ணுறது நம்மளோட ப்ரைவேட் பர்சனல் ஹைஜீன்.
1: ஓகே,
0: ஸோ அது பர்ஃபெக்டாக வச்சாலே போதும் நம்ம அந்த ஒயிட் டிஸ்சார்ஜஸ்லேருந்து தே கேன் ஓவர் கம். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ்னா எல்லா ஒயிட் டிஸ்சார்ஜும் நம்ம அப்நார்மல் நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து 10th day 14th day அதாவது மிட் சைக்கிள் ஓவுலேஷன் டைம் அப்போ சில ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், அது நார்மல். ப்ரெக்னன்சி அப்பயும் வர ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ கெட்டு போன பால் வந்து அடுப்பில் வச்சோன்னா தெரியும், அந்த திரிஞ்ச மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கோட வந்து ரொம்ப இன்னர்ஸ் எல்லாம் வெட்டார அளவுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், இச்சிங் இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப அரிப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக வந்து டாக்டர் போய்
1: பார்க்கணும்,
0: டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் அவர்கள் பங்கு பெற்று நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க 9585800103. இந்த நம்பருக்கு ஏதாச்சும் நீண்டகால ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, அப்படியே நான் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கமும் நம்ம கொடுத்துடலாம். மேடம், இப்போது வந்து பொதுவாக அந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது. குறிப்பாக இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அவங்க தான் சஃபரே ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி ஒரு விஷயம் ஏற்படுது?
1: ஐடி ஃபீல்ட்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது ஒரு சிஸ்டம், முன்னாடி நம்ம உட்காந்து வேலை செய்யக்கூடிய விஷயம், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ், ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட். அதாவது இப்போ மற்ற ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸோ இல்லை ப்ரொஃபஸர்ஸோ இல்லை வேறு எந்த ஒர்க் எடுத்தாலும் அட்லீஸ்ட் அவங்க ஒரு ரெண்டு படியாச்சும்

0: ஸோ அது ப்ராப்பர் மெடிக்கேஷன் எடுக்கிற மூலமாக தான் நம்ம அதுக்கு வந்து கியூர் ஆகும்.
1: இப்போ வந்து இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது, சீக்கிரமாக வந்து மேரேஜ் பண்ணிட்டா சீக்கிரமாக நமக்கு வந்து குழந்தை வந்துடும், நீங்கள் வந்து லேட் 30s போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க மேம். ஸோ இப்போ நம்ம வந்து குறைந்த வயதில் வந்து ஒரு திருமணம் பண்ணுறாங்க, அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கும் பொழுது பெண்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் வரும், காமனான ஒரு விஷயம்?
0: இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கிறனால இப்போ டீனேஜ் ப்ரெக்னென்சிஸுங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஜென்ரலாக ப்ரெக்னென்சினா ஒரு 22 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 23-24 இயர்ஸ் அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறது இட் இஸ் பெட்டர். ஏன்னா பை ஹெல்த் வைஸும் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ லெஸ் தென் 20 இயர்ஸ், இப்போ 18 இயர்ஸ், 19 இயர்ஸ் டீனேஜில் கன்சீவ் ஆக போகும்போது என்ன ஆகுனா அவங்க ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கனாலே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ப்ளஸ் ஹீமோக்ளோபின் அதுவும் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு 10 மந்த்ஸ் அந்த பேபி கொண்டு போகிறது, அப்புறம் போஸ்ட் டெலிவரி அந்த பேபியை வந்து வளர்த்துறது, ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. மோர் சான்சஸ் ஆஃப் கோயிங் இன்டு போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்ஸ். ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெக்னென்சி பற்றி பிளான் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். அதே மாதிரி யங் ஏஜில் நம்ம கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் கன்சீவ் ஆகும் ஓல்ட் ஏஜுங்கிறது அது ஒரு தப்பான கான்செப்ட். பேசிக் என்ன விஷயம்னா, இப்போ நம்ம பேபி, இப்போ நம்ம கேர்ள் சைல்டு வந்து ஒன்று டெலிவரி ஆக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிறக்க போகும்போது அந்த ஓவரிஸில் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லுவோம், ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் ஃபாலிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து போக போக போக நமக்கு காலங்கள் கூட குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து அது ஆப்போசிட், ஸ்பெர்ம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இது வந்து நமக்கு செல்ஸ் மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே போகாது. அதாவது ஒவ்வொரு பீரியட்ஸும் அட்டன் பண்ண போகும்போது அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படிங்கிறப்ப ஒரு 40 இயர்ஸ் 40+ போக போகும்போது சுத்தமாக குறைஞ்சிரும் நமக்கு ஃபாலிக்கிள்ஸே, வந்துட்டு ஒரு 100 or 50 அப்படி தான் வர ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜில் மோஸ்ட் ப்ராபப்ளி பை 25-35 இயர்ஸ்க்குள்ளார அந்த ஃபாலிக்கிள்ஸ் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபாலிக்கிள்ஸ் நல்லா இருக்க போகுது, குவாலிட்டி நல்லா இருக்க போகுது, நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோம்னா ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்சி. ஸோ தட் இஸ் த மெயின் கான்செப்ட். ஓவர்
1: அப்போ உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ப்ரெக்னென்சிக்கு சரியான வயது அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? திருமணத்திற்கு பிறகு உடனே ப்ரெக்னென்சி பிளான் செய்யணுமா, இல்லை ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பெண்கள் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் எடுத்துக்கணுங்களா மேம்?
0: ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது பெட் இஸ் பெட்டர். ஸோ என்ன மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, சப்போஸ் நம்ம ஹீமோக்ளோபின் 9 தான் இருக்குது, கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஹீமோக்ளோபின் அயன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம். இல்லை நமக்கு சுகர்ஸ் இருந்தாலும் சுகர் கரெக்ட் பண்ணிட்டு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம். பட் ஏஜ் வைஸ் வந்து அப்படி ஒரு பர்டிகுலர் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு 22 இயர்ஸ் ப்ளஸ்னா ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி போத் வில் பி தேட் பி ஹெல்த்தி சவுண்ட். ஸோ ஒரு ப்ரெக்னென்சி எப்படி கொண்டு போகணும், ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் குழந்தை எப்படி வளர்க்கணும், ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து இருக்கும்.
1: ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி விடாமல் எல்லாத்தையும் கேட்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நிறைய பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் சித்திர செவ்வானம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 5:38 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு பயன்பட்டு இருக்கோம் சித்திரசவானம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் உமன்ஸ் ஹெல்த். மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த்தினிக் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள்

0: பெண்களினுடைய உடல்நலன் சார்ந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். மேம், அடுத்த ஒரு கேள்வியாக, இப்போது இந்த நீர்க்கட்டிகள் உருவாகுது, பிசிஓடி, பிசிஓஎஸ், இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமாக தாக்கிற விஷயமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம், அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்?
1: பிசிஓஎஸ் இப்போ ஒரு பேஷண்ட்டு பிசிஓஎஸ் அது மாதிரி வராங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எடுத்தோனைக்கு வந்து டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை சர்ஜரியோ எதுவுமே நாங்கள் சஜஸ்ட் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட்டு அவங்கள எவால்வேட் பண்ணுவோம், எங்கே வந்து லேக் இருக்குதுன்னு. சப்போஸ் ஒபீஸாக இருந்தாங்க, பிஎம்ஐ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் வெயிட் ரிடக்ஷனுக்கான அட்வைஸ் தரும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அது டயட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், இதை ரெகுலரைஸ் பண்ண சொல்கிறோம். அது ரெகுலரைஸ் பண்ணியுமே இன் ஸ்பைட் ஆஃப் தட் இந்த இர்ரெகுலாரிட்டி வருது அப்படின்னா, நம்ம அப்போ அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் தான் தரும். அதாவது பாடிக்குள்ளே இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸை நம்ம வெளியே வந்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுத்து உள்ளே இருக்க ஹார்மோனல் சேஞ்சஸை கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் மீறி இப்போ இன்ஃபர்டிலிட்டிஸு ரொம்ப சிவியர் பிசிஓஎஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் கொடுத்துமே வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்க போகிற பட்சத்தில், அதாவது மெயினாக வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த சிவியர் பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா, நம்ம பிசிஓஎஸ் ஒவேரியன் ட்ரில்லிங் அந்த ஒரு லேப்ரோஸ்கோப்பிக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதில் வந்து இந்த நீர்க்கட்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம அகற்றணும், அடுத்த சைக்கிளில் கொஞ்சம் நல்லா ஓவுலேஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகும்.
0: இப்போ பொதுவாக இந்த பெண்கள், அதாவது இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், 25-30 வயது சுமார் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்தால் நாங்கள் ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அதாவது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்களாம். ஸோ வந்து எடுத்து சாப்பிட்டே இருப்போம், ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேறு எதில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு வேறு எந்த மாதிரியான சிந்தனைகளில் நம்ம போகலாம்? ஸோ ஆஸ் அ டாக்டராக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லலாம், பட் அதை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா அதுதான பெரிய பிரச்சனையாக பின்னாடி வருது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம்.
1: சொல்யூஷன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், மெடிக்கேஷன், யோகா, எக்ஸசைஸு, இல்லை வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா வீட்டுக்கு, இல்லை அவுட்டோர் கேதரிங், ஸோ அந்த மாதிரியான அவங்களே வேற விஷயத்தில் வந்து ஈடுபாடு, மைண்ட் டீவியேஷன் செஞ்சாங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெக்கேஷன், ஒரு வீக்கெண்டு, ஒரு 2 days வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக வந்து, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸில் ஒருத்தங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் 24/7 அப்படியே ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ், வீட்லேயும் எல்லா வேலையும் பண்ணிட்டு ஆஃபீஸ்லேயும் எல்லா வேலையும் பண்ணணும், மறுபடியும் வந்து அகெயின் வீட்டில் வந்து எல்லா வேலையும் செய்யணும். ஸோ இட் கோஸ் ரொட்டீன். ஸோ அந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி ஒரு 1 or 2 days அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போத் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் தேல் பி ஃபீலிங் ஸோ ஹாப்பி.
0: ஓகே மேம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னு, இப்போ இருக்கக்கூடிய இந்த 2K kids, 90s kids சொல்கிறாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கே வந்து நிறைய பேத்துக்கு மீனிங் தெரியுது. ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னா நாங்கள் பார்க்காத ஸ்ட்ரெஸ்ஸா, இப்போ என்ன எதுக்கு எடுத்தாலும் டியூஷனுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிறது வந்து 2015 வரைக்குமே ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல, பட் இப்போ வந்து ஒரு சின்னதாக இந்த ரிமோட்டை தூக்கி இங்கே வைங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஃபோனை கொண்டு போய் சார்ஜில் போடுங்கன்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குங்க மேம்? அது சமீப காலத்தில் ரொம்ப பெருகிவிட்டது.
1: நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து கேஜெட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோனோ செல்ஃபோனோ இல்லை டிவியோ இந்த மாதிரியான வந்து என்னன்னு சொல்கிறது இந்த எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கேம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போய் கொக்கோ விளையாடுறது, இல்லை அந்த மண்ணுக்குட்டி விளையாடுறது, அந்த மாதிரியான விளையாட்டு தான் இருந்துச்சு, இல்லை ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரியான தான் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பிள்ளைங்க எல்லாமே வீட்லேயே வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஃபோனில் கேம்ஸு, சிஸ்டமில் கேம்ஸு, ப்ளஸ் இப்போ ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம எழுதின மாதிரி நோட்லலாம் வந்து இப்போ எழுத வைக்கிறது இல்லை, அதே மாதிரி அவங்க பிளாக் போர்ட்லேயும் அதிகமாக எழுதுறது இல்லை, எல்லாமே மாடிஃபை ஆகி அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த அப்கிரேட் சேஞ்சஸ்க்கு குழந்தைங்களும் மாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாதிரி வந்து ஒரு அவுடோர் எக்ஸ்போஷரோ இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கூட ஒரு எக்ஸ்போஷரோ அந்த யூனிக்னஸ் இல்லை. இப்போ
0: இல்லை
1: இப்போ ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க, பசங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. என்ன தான் ஃபேமிலியில் ஒன்றா இருந்தாலும் தே டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் வித் தர் கிட்ஸ் ஆர் வித் த பேரண்ட்ஸ்.

0: ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த பசங்க வந்து யங் ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறதோ இல்லை அதிகம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ. ஸோ மோர் டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதும் பசங்களை வந்து நம்ம வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதும் மேக்ஸிமம் இந்த கேஜெட்ஸ்லேருந்து அவங்கள தள்ளி வைக்கிறது, அதிகமாக ஃபோன்ஸ் கொடுக்காம கேம்ஸ் வந்து வீட்லேயே வந்து அந்த டிவிலேயோ இல்லை சிஸ்டம்லேயோ போட்டு காட்டாமல். ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை வந்து குழந்தைங்கிட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருக்கின்றோம் நேர்களை, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல சித்திர செவானம்.
0: இது

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:49. சீக்கிரமா டைம் போன மாதிரி இருக்குல்லே, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம சித்திர செவானம் நிகழ்ச்சியில மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த்த இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா சுலபமாக அனைத்து நேர்களுக்குமே புரியக்கூடிய வகையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேம், அடுத்த ஒரு கேள்வியாக இப்போ இந்த கர்ப்பப்பை வீக்கம், கர்ப்பப்பை கட்டிகள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் வர்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்குங்க மேம்?
1: இதுக்கு மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ், பேசிக் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இந்த டேர்ம்ஸ் ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியம் திக்னஸ், எண்டோமெட்ரியோசிஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபைப்ராய்டுனா என்னென்னா அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு கட்டி, அந்த கட்டியை தான் நம்ம ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம். அடினோமயோசிஸ்னால் கர்ப்பப்பையில் வீக்கம், நார்மல் சைஸ் இல்லாமல் ரொம்ப வீங்கி போய் இருந்துச்சுன்னா அது அடினோமயோசிஸ்ன்னு சொல்கிறோம். எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது அந்த யுட்ரஸோட டிஷ்யூஸ், இந்த மாதவிடாய் பிளட் கீழ் வழியாக வராமல் டியூப்ஸ் வழியாக போய் ஓவரீஸில் மற்ற இடத்துல வந்து ஸ்பில் ஆச்சுன்னா அந்த யுட்ரைன் டிஷ்யூஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்பில் ஆகுதோ அதை நம்ம எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா சதை கோக்குறது, அதுதான் எண்டோமெட்ரியம் திக்னஸ். அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்க லைனிங்கை தான் எண்டோமெட்ரியம் சொல்கிறோம். அது ரொம்ப அதிகமாக சதை கோத்து கோத்து கோத்து சதை அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப திக்கண்டு எண்டோமெட்ரியம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க ஏஜ் ஃபேக்டர், ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ். இதை மூணு பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். இதே ஒரு யங் ஏஜில் வராங்க, இப்போ எண்டோமெட்ரியாட்டிக், இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்னே நான் சொல்கிறேன், எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட், அது ரெண்டு கருமுட்லேயும் வந்து கட்டி இருக்குது, சாக்லேட் சிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்ட் அது மோஸ்ட்டாக இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் 25 இயர்ஸ், லெஸ் தென் 25 இயர்ஸ், அந்த டீனேஜ்லேயும் அந்த 25-30 அந்த ஏஜில் தான் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்டு ரொம்ப ஒரு 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு மேலே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதை சர்ஜரி பண்ணி அந்த சிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம எடுப்போம், ஓவரீஸை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டியும் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் லெஸ் தேன் 40 இயர்ஸ், இல்லை 45 இயர்ஸு கீழே இருக்க போகும்போது அது கட்டியோட சைஸ் பொறுத்து தான். இப்போ 5 சென்டிமீட்டர் கீழே இருக்க, 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம மெடிசன் மூலமாக ட்ரை பண்ணலாம். பட் ஹார்மோனல்ஸ் டேப்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், 4-5 மந்த்ஸ் கன்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டேப்லெட்ஸ் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் காப்பர் டீமர் நம்ம மிரினா காயில்னு சொல்லுவோம். ஸோ அந்த காயில் நம்ம கர்ப்பப்பை யூட்ரஸ்குள்ளார வச்சோம்னா ஃபார் மோர் தென் ஃபார் 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போ யங் ஏஜ்னா நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் 45 இயர்ஸ்னால் நம்ம இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட், அதாவது டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ அந்த மிரினாவோ, ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். மோர் தென் 45 இயர்ஸுங்கிறப்ப வந்துட்டு இப்போ ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, கர்ப்ப கட்டி பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 10 சென்டிமீட்டர் சைஸும் பெருசாக இருக்குது, இல்லை 8 சென்டிமீட்டர் சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப சிவியர் பெயினோடு வராங்க, அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ நம்ம அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டிபெண்டிங் அப்பான் தியர் ஃபேமிலி சிச், அதாவது அவங்க ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸு, ஹெல்த் கண்டிஷன்ஸு, அவங்களோட என்ன மாதிரியான சைஸ், அதாவது என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும்.
0: இப்போ இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 35 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே வரக்கூடிய விஷயம். ஸோ அதில் வந்து பெண்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஹார்மோன் சேஞ்சஸை வந்து எதிர்கொள்கிறாங்க, மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கோவப்படுறது, இதெல்லாம் வந்து அதன் காரணமாகத்தான் வருதா? இப்போ இந்த காலத்தில் இந்த உடல் எடை அப்படிங்கிறது அதிகரிக்கிறது ஏன், எலும்பு பலவீனமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: 40+40 ஸ்டார்ட் ஆக போகும்போதே அந்த மெனோபாஸ் ட்ரான்சிஷன் பீரியட்குள்ளாரே என்ட்ராகிறாங்க. இந்தியன் செட்டப்பில் நமக்கு மெனோபாஸ் ஏஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ். ஸோ 40 to 43 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், 43 to 45 பெரி மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், 45க்கு மேலே மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனோபாஸுங்கிறது எப்போனா எப்போ ஓவரியோட ஃபங்க்ஷன் டோட்டலாக ஸ்டாப் ஆகுதோ, அதாவது ஒரு வருஷத்துக்கு சுத்தமாக பீரியட்ஸே வராமல் இருந்தால் தான் நம்ம அப்போ மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனோபாஸ் ட்ரான்சிஷன் அப்போ

0: நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸும் சேஞ்சஸ் ஆகுது. அதாவது முன்னாடி எவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஹார்மோன்ஸும் அப்படியே வந்து கம்மியாக போகுது. என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கலான்னா, மூட் ஸ்விங்ஸு, நைட் ஸ்வெட்ஸ். அதாவது நைட்டு என்ன தான் வந்து சில டைம் ஏசி கீழே தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் பார்த்தா ரொம்ப வேத்து வேக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே ரொம்ப ஸ்வெட்டாகி ஊற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸு, நைட் வந்து தூக்கம் இருக்காது, டிப்ரெஷன்ஸு, யாரை பார்த்தாலும் வந்து கோபமாக இருக்கும், போ திட்டலாம் போல் இருக்கும், எரிஞ்சு விழுகுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டோன்னா அவங்களே சொல்லுவாங்க, அம்மா முன்னாடிலாம் நல்லா இருந்தாங்க, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எப்போ பார் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க, நைட் தூங்குறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் தான் போஸ்ட் மெனோபாசல் சேஞ்சஸ்.
1: இப்போ பொதுவாக வந்து பெண்கள் உடல்நல ஆலோசனைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்த வயசுலையும் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸ்னா அது என்ன? பெண்களினுடைய மென்டல் ஹெல்த் பற்றியும் குடும்பம் எப்படியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, அது அந்த லேடி மட்டும் டிசைட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபேமிலியில் அந்த பெண் மட்டும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே சேர்ந்து அது கூட கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பெண்ணோட அந்த டிப்ரெஷனோ இல்லை இந்த எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும். பெண்கள் வந்து டிப்ரெஷன் ஆறாங்கன்னா அது அந்த ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். மேபி அவங்க ஒர்க் பர்டனை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அவங்க டிப்ரெஸ்டாக இருக்க போகும்போது அந்த என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஜாய்ஃபுல் என்விரான்மெண்ட்டாக மாற்றலாம். நான் சொன்ன மாதிரி மெடிடேஷனு, யோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, மேபி ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி, அவுட்டிங், வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் போகிற மாதிரி, இல்லை மந்த்லி ஒன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி, சம்திங் தே ஹாவ் டு மேக் டீவியட் ஃப்ரம் தியர் ஒரிஜினல் ஒர்க். ப்ளஸ் லேடிஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ்ன்னு பண்ணால், இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும், எஸ்பெஷலி 30+.
1: ஓகே.
0: ஸோ எல்லா லேடிஸும் வந்து நம்ம ஹெல்த் நல்லா தானே இருக்குது, நமக்கு ஒரு இஷ்யூஸும் எதுவும் இருக்காது அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக மாஸ்டர் செக்அப்பில் நாங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபைப்ராய்டு இருக்கும், இல்லை திடீர்னு வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் கூட இருக்கலாம் ஓவரீஸில், ஆனால் அவங்களுக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங், ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணுறனால தெரியக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் ஃபிட்டாக தான் இருக்கிறேன், எப்படி சுகர் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுற மூலமாக தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு விமன்ஸ் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுனால எந்த லாஸும் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுறீங்க, பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா வில் பி ஹாப்பி தட் ஓகே நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிறோம், இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இப்போ வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்லி ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ப்ளஸ் எந்த ஒரு இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், சப்போஸ் ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக போகுது, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை சாப்பிட முடிய மாட்டேங்குது, வயிறு கும்மன் இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜோ, எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் அடுத்து ஏர்லியர் வந்து டாக்டர் அணுகுனீங்கன்னா ஏர்லியராக நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
1: அதாவது லாஸ்ட்டாக நம்மளுடைய உடம்பு தானே, அப்புறமா பார்த்துக்கலாம், டைம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் நம்மளுடைய உடல்நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக கூடுதலான ஒரு கவனம் செலுத்தணும், அதிலும் பெண்கள் தான் முக்கியமாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மகளிர் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினத்தையொட்டி மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஆலோசகர் டாக்டர் திவ்யா சித்தார்த் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்து நிறைய விஷயங்கள், நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம்.
0: நேயர்களுக்கும் ஆல் இண்டியா ரேடியோக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.

நேரில் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 பண்பலை நிலையத்தில் நேரம் 6 மணி. பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ

0: புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இது சத்தியம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியதை கேட்டோம். ஆகாஷவாணி 103 பண்பலை, நேரம் 6:18. திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஸ்ரீரடி சாய்பாபா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். திரையில் பக்தி இசை. நிறைவாக

0: ஓசை திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியது. நேற்றிலே கேட்ட அந்த பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. மீண்டும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி 6:40 கேட்கலாம். நமது ஆகாஷவாணி 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் வர இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள். இன்னைக்கு ராத்திரி 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி 6 பொன்னாவரம் கிராமத்தைச் சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். இன்னைக்கு ராத்திரி 10 மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி நீலகிரி மற்றும் கேரள நேயர்களுக்காக. நேரிலே நாளைய நிகழ்ச்சிகள் நாளை காலை 6 காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு க அன்வர் பாஷா அவர்கள். நாளைக்கு காலையில 7:00 to 9:00 வரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்கலாம். இதில் காலையில 7:30 காந்தி அஞ்சலி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேற்றிலே நாளை நண்பகல் 12 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் இன்டர்வியூ இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே மரபு கட்டுமானத்தில் தொட்டி கட்டி வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த ஜவஹர் குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நாளை
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன்
4: தேவை. நாள் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 இவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில்

0: பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலைச் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தவேகா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
2: நான் வந்து 2020 8 லட்சம் முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை

0: தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் அனைவருக்கும் இனிமையான பொன் மாலை நேர வணக்கங்கள். பொன் மாலை இப்பொழுது நிகழ்ச்சியில் அங்க கூட உங்க ஆர்ஜே உதயா,

ஆடு புலி ஆட்டம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் அஞ்சலி பாடியதை கேட்டோம். விஜயா பாஸ்கர் இசையில். 6:43 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் பொன்மாலை இப்பொழுது கேட்டுட்ருக்கீங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலை 53°C, குறைந்தபட்சமாக 25°C. திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலை 36, குறைந்தபட்சமாக 26. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 38, குறைந்தபட்சமாக 26°C. சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்சமாக 26°C. நீலகிரியில் அதிகபட்ச வெப்பநிலை 24, குறைந்தபட்சமாக 18°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமாக 27°C வெப்பநிலை பதிவாயிருக்கிறது. நேர்களை கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நீலகிரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மலைகளிலிருந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நேர்களை இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: உன்னைத்தான் தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயரம் பாடியதை கேட்டோம். விஜயபாஸ்கர் இசையில் 6:48. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, உக்கணம் டவுன்ஹால், மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து துடியலூர் வரையிலான சில பகுதிகள், அதே மாதிரி லக்ஷ்மில்ஸ் பகுதி, சிங்கநல்லூர் இங்கெல்லாம் வந்து லேசான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்க. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 6:48 ஆச்சுங்க.
1: I won't say no. I hope you know.
2: No, no.

0: I won't say no. I hope you know.
1: No, no, no, no, no, no.
0: காதல் கதை சொல்வேனோ கட்ட

உனக்காக நான் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். பொன்மகளை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 6:53 நிமிஷத்தில்.

பொன்னூஞ்சலில் திரைப்பதற்காக டி எம் சவுந்தரராஜன் பி வசந்தா பாடியதை கேட்டவும் எம் எஸ் விஸ்வநாதனை செயல் பொன்மாலை பொழுது கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:10. பொன்மாலை பொழுதின் நிறைவான பாடலாக என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி.சுஷீலா பாடியது. இசை M.S. விஸ்வநாதன்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் ஹரிஹரன் அவர்கள்.
1: இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் ISI முத்திரையில்லாத தரமற்ற பொருட்கள் விற்பனை குறித்த கண்காணிப்பும் திடீர் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ISI தரமுத்திரையில்லாத ஹெல்மெட் விற்பனை கடையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அணியும் ஹெல்மெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ISI முத்திரையில்லாத ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. BIS சட்டம் 2016 பிரிவு 28 தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் BIS கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள PhD தொழில்நுட்ப கல்லூரியில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை PRS மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்புத் துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் GPS கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் 25 முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து ஏப்ரல் மாதம் 27 முதல் 4 நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை GPS கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் May 13 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் May 22 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசுத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும், நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்க திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
0: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கவுள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசுத் துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி

ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபேட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், இரண்டு முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்கள்

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹ்னவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

குறைந்தபட்சமாக 12,215 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வரும் நாட்களில் வானிலை அறிக்கை. வரும் 4 நாட்களுக்கு லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4 முதல் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை கூட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்திற்கான பயிற்சி 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் பயிற்சி கட்டணமாக 850 நபர் நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு 590. பயிற்சியில் கலந்து கொள்பவருக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். தொலைபேசி 0422-6611-336. மீண்டும் ஒருமுறை 0422-6611-336. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கத்தில் 2 நாள் வேளாண் பொருளுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர் இறுதியாண்டு பட்டதாரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422-6611-310. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி

0: சதாசிவம் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஊடு பயிரோட இன்றியமையாமைய குறித்து சதாசிவம் ஐயாவோட அனுபவ கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பேர் சே சதாசிவம். நாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி தாலுக்கு ஆறு பொன்னாவரம் கிராமம், இதுதான் எங்களுடைய இருப்பிடம். இதுங்க தான் வீடு, எல்லாமே இது இல்லாமல் இருக்குது.
2: சார், இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம ஆட்டு பண்ணை பார்த்தோம், கோழி பார்த்தோம், அப்படியே நடந்து வரப்போ கொய்யா பார்த்தோம். தென்னந்தோப்பில் கொய்யா, ஆனால் தென்னை அழகாக கேப் போட்டு வச்சுருக்காங்க, 25 அடி 30 அடி வச்சுருக்காங்க. அப்புறம் பாக்கு, பாக்கு என்ன ரகம் போட்டிருக்கீங்க
1: சார்? நான் மோகித் நகர் போட்டிருக்கேன் சார்.
2: மோகித் நகர்
1: போட்டிருக்கேன் சார்.
2: இப்போ பாக்கு வச்சதுனால உங்களுக்கு தென்னைக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜுங்களா?
1: இல்லை சார், நான் வந்து தென்னை மரத்துக்குள்ளே நாங்கள் பார்க்க வச்சுருப்போம், நீங்கள் நல்லா பாருங்கள். இது இந்த ஃபீல்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து தென்னை மரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, இதில் ஒரு தப்பு இருக்குது. இந்த இந்த இடத்துல என்ன தப்பு நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம வைக்கிறது எப்போவுமே கிழமைகளை வைக்கணும்.
2: ஓகே ஓகே.
1: ஷேடு வரணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நான் முதல்ல பாக்கு வச்சுட்டேன், யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி நான் இப்போ தென்னை மரம் சிறசன் மேலே போகுது
2: பார்த்தீங்களா.
1: அப்போ இதே அந்த பிட்டை காட்டுறேன், அதில் கிழமேக்கில் மட்டும்தான் பாக்கு வச்சுருப்பேன், ஒரு லைன் தான் வச்சுருப்பேன்.
2: இது தென்வடலில் இருக்குது.
1: தென்வடலில் இருக்குது. இது ஒரு தப்பு.
2: பொதுவாக எந்த ஒரு மரம் வச்சாலும் கிழமை தான்,
1: கிழமைக்கு தான் சார் கரெக்டாக இருக்கும். ஏரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், எல்லாமே
2: சூரிய வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். உங்கள் அனுபவசாலி உங்களுக்கே தடுமாற்றம் வந்து
1: சார், இது அனுபவம் இல்லை சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயிக்குமே ஒரு பாடம் புதுப்பாடம் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் சார். நான் கற்றுக்கிட்டேன்னு நான் அந்த அனுபவசாலின்னு நினச்சேன்னா முட்டால், நான் பேக்கில் போயிட்டு நடத்தும்.
2: அந்த லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்.
1: நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கணும், நீங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். நான் சொல்கிறேன்ல சார், இப்போது ஒரு விவசாயிகிட்ட நீங்கள் போய் ஒரு மைக்ரோ பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்க முடியும், இன்னொரு விவசாயிட்ட ஒரு மைக்ரோ பாயிண்ட்.
2: இப்போ கடல் இது மிகப்பெரிய கடல்.
1: ஆமாம், நீங்கள் ஒருத்தர்கிட்டே எல்லாம் கற்றுக்கிட்டு இல்லாமல் 100% முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு அனுபவத்தை கற்றுக்கலாம், ஒவ்வொரு விவசாயி ஒரு விஞ்ஞானி. நான் அதை சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன்,
2: கரெக்ட்.
1: ஆனால் என்ன, அவங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரியலையோங்கிறதா என்னுடைய கருத்து.
2: எல்லா அனுபவமும் சேர்ந்து அது ஒரு பல்கலைக்கழகம்.
1: ஆமாம் சார். ஆனால் நம்ம திருப்பி ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் சார், இதை மறுபடியும் தொழிலாக பாவீங்க, அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, காலையிலேயோ சாயங்காலம் கொஞ்ச நாள் செடி கூட போய் நின்று பாருங்கள், அந்த செடியில் ஏதோ டிஃபெக்ட் வருதுன்னு அது காட்டும்,
2: நம்ம பேசும், நம்ம
1: பேசும். நீங்கள் அது மொத்தமாக விட்டு போட்டு மொத்தமாக விட்டு போட்டு போய் எனக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொன்னால் என்ன
2: பண்ணுவோம்? அப்போ ஒரு விவசாயம் முழு நேர விவசாயியாக இருக்கணும்.
1: எஸ்
2: முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்திலேயே இருக்கணும்.
1: சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள் சார். சார்,
2: இந்த ரீல்ஸ் பார்க்குற நேரமும்,
1: ஆமாம் சார்,
2: டிவி பார்க்குற நேரமும், கோக்கனட் பித்தம்,
1: கோக்கனட் பித்தம் இருக்குது, ஆட்டம் புழக்கி முள்ள இருக்குது, எல்லாம் கலந்து ஸ்ப்ரிங்கில் போட்டு
2: விட்டாச்சுங்களா,
1: ஃபுல்லாக சூடமான ஃபுல்லாக ஊற்றி விட்ருக்குறாங்க.
2: ஆ, அதான் அதனால தான் மெயினாக மக்கிறது
1: மக்குது. அந்த சூடமான இங்கே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, அது மஞ்சள் பாருங்க, வீட்லேயே இயற்கையாக போட்டு.
2: ஓ ரைட்டுங்க. இங்கே தோட்டத்திலே போடுறது,
1: இங்கே போட்டு மரத்துக்கு ஒவ்வொரு தினமத்துக்கு இடையில் போட்டிருந்தாங்க, எடுத்து ஆச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள்.
2: தேடணும் சார், இருக்குது, எல்லாமே இருக்குது,
1: எல்லாமே இருக்குது,
2: நம்ம தேடணும்,
1: தேடணும், தேடாமல் விட்டு போட்டு விவசாயத்தை தப்பு சொல்லவே கூடாது சார்.
2: வரும்
1: கரெக்டுங்களா? நீங்கள் ரொம்ப குச்சி மாதிரி மேலே போயிடும்,
2: போயிட்டு ரைட்டுங்க. நம்மளுக்கு தீவனம் வந்து அடத்தையே வராது, இல்லை சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான்.
1: நீங்கள் அதான் சொல்லுங்க, ஒரு பக்கம் போங்க, ஒன்று புதுசாக கற்றுக்குங்க, ஒரே நாள் எல்லாம் கற்றுக்க முடியாது.
2: கிழமையில் வைக்கிறப்ப உங்களுக்கு காத்தோட்டமும்,
1: இதில் வந்து ஒருத்தர் என்னன்னா, நீங்கள் ரெண்டு லைன் வைக்கலாம் இல்லைனாங்க, எனக்கு பேராசைகளை வேண்டாம்ண்ணா, ஆசை போதும், பேராசை வேண்டாம், சிங்கிள் லைனாக இருந்துட்டு இருந்தால் தான் சார் கரெக்டாக மரத்துக்கு மரம் இடைவெளி கரெக்டாக இருக்கும்.
2: என்ன இடைவெளியில் வச்சுருக்கீங்க பாக்கு?
1: 9x9 சார்,
2: 9 அடி மரத்துக்கு மரம், 9 அடி 9 அடி.
1: 8 அடி வச்சாலும் நான் தப்பு இல்லை சார்.
2: சரி சார்.
1: அதாவது 7x8 வைக்கலாம் தோப்புக்குள்ளே. ஏன் 7x8 வைக்க சொல்கிறேன்னா, உள்ளே வந்து ஒரு சில நேரம் ரொம்ப சன்லைட்டு வந்து உள்ளே வருது, 7x8 வைக்கல என்னாச்சுன்னா கொஞ்சம் நிழல் கிடைக்கும்,
2: இந்த டான்சிங் ஷேடோ கிடைக்கும்,
1: அது கிடைக்கல உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த ஈரத்தன்மை மெயின் ஆகும், அது ஒரு காரணம் இருக்குங்க.
2: இப்போ பொதுவாக தென்னையில் வாழை ஊடு பயிர் பண்ணலாங்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்ன?
1: தாராளமாக பண்ணலாம் சார், அதுதான் சொல்லலாம். முதலே நீங்கள் தென்னை மரம் நல்லா கேப் கொடுத்து வச்சுருக்கணும், குடிச்சா வைக்கலாம், இங்கே நம்மளே

0: சார், இப்போ ஒரு ஏக்கராக்கு வந்து 70 மரம் வைங்க,
1: 70 மரம் ஆவரேஜா?
2: ஆவரேஜ் 68 வைங்களேன்.
1: ரெண்டு மரம் கம்மியா,
2: ரெண்டு மரம் என்ன பொழிலாம் கொண்டு போய் வச்சு நான் 75 வச்சேன்னு ஒரு சபையில் உட்காந்து பேசுவாங்க பாருங்க.
1: பத்துக்கு பத்தெல்லாம் கூட பார்த்துருக்குறேங்க.
2: இப்போ பாக்கு வந்து சமீப காலமாக ரொம்ப நடவாகுதுங்க.
1: ஆமாங்க.
2: ஆனால் அதுலேயே நீங்கள் ஒரு சிலர் காட்டுக்குள்ள போய் பார்த்துருக்கேன் சார், எதுக்குன்னே தெரியாமல் நானும் பாக்கு வச்சேங்கிற பேரில் ஒவ்வொரு பாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடவு நட்டு மாதிரி நட்டிக்கிறேன், வயல் நடவு நட்டு மாதிரி,
1: நெல் நட்டு மாதிரி.
2: ஆ சார், மரம் வந்து கீழே வந்து அந்த கெத்து இருக்கணும்,
1: அடிமரம்
2: ஊக்கம் இருக்கணும்.
1: அடிமரம் ஊக்கம் இருக்கணும்னா அப்போ அந்த அளவுக்கு நம்ம கேப் வச்சு
2: நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டுங்களா? அவங்க அதை யாரும் செய்யறது இல்லை.
1: அந்த ஒரு ரெண்டு மரத்தில் மூணு மரத்தில்
2: என்ன வந்துட போகுது நமக்கு,
1: பட் இருக்கிற மரத்தில் ஈல்ட் எச்சு வருங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை.
2: அதுதான் சார், நீங்கள் ஒரு கேஷ் க்ராப் பிளான் பண்ணி நெட்டி பாருங்க சார், நீங்கள் வருமானத்தை எடுத்து போடுவீங்க. இப்போ நீங்கள் இது இல்லாமல் பொதுவாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அவக்கூட 100 செடி வச்சுருக்கேன், நாற்று
1: நர்சரி வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம்,
2: நல்ல வெளியிலேருந்து கிராஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு
1: பழம்
2: வாங்குறேன் தோட்டத்துக்குள்ள. நான் கடையில் விற்கிறது இன்னைக்கு வந்து ஒரு 250 ரூபாய்க்கு போகுது.
1: சரி சரி,
2: விட்டுருங்க. 120 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். 100 கிலோ ஒரு மரத்தில் வந்துட்டா 50 கிலோ வருட்டு சார், என்னாச்சுங்க? ஒரு மரத்தில்
1: 120 ரூபாய்க்கு விற்றாவே
2: 50 ரூபாய், 50 கிலோ வந்தால் என்னாச்சுங்க? 7000 ரூபா ஒரு மரம் வந்துச்சு. கேட்டுங்களா? 4 தினம் மரத்துக்குள்ள ஒவ்வொரு அவ கூட கரெக்டாக பிளான்
1: பண்ணுங்க. ம், கேப்பில்
2: ஒரு ஏக்கரால 50 மரம் இருக்கு.
1: இப்போ நீங்கள் ஜாதிக்காய் வச்சுருப்பீங்களா இருக்குங்க?
2: அதுவும் வச்சுருக்கேன் சார். நான் வந்து ஜாஸ்தி ஹாஸ்பிட்டலில் நீங்கள்
1: கம்மியாக தான் இருக்குங்க.
2: கம்மியாக தான் இருக்கும். அதாவது எல்லா வகையிலையும் எனக்கு வருமானம் வரணும்.
1: கரெக்ட்.
2: ஒன்றுலேயும் நான் லாக் ஆகக்கூடாது.
1: பல பயிர் ஏதோ ஒன்று கைவிட்டாலும் இன்னொன்று
2: நம்மளை காப்பாற்றிக்கணும்,
1: தப்பிச்சு வந்துடலாம்,
2: தப்பிச்சு வரணும். நீங்கள் ஒன்றுலேயே நாளைக்கு லாக் ஆகிடக்கூடாது.
1: கரெக்ட் தான்.
2: மார்க்கெட் இப்படி வேணால் போகும்.
1: அதேமாதிரி நம்ம தண்ணியோடைய ரிசோர்ஸையும் நம்ம பிளான் பண்ணி வைக்கணும். சும்மா கிடைச்ச இடத்துல பூரா வச்சுட்டு
2: இப்போ ஒன்றும்
1: நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி
2: இப்போ என்னோடய ஹைவேஸ் ரோடுங்குது. ரைட்டுங்களா சார், ஹைவேஸ் ரோடு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து வாட்டர் சோர்ஸ் ஹை. இந்த ரோடு வந்து குறுக்க ரோட்டுக்கு அந்த பக்கம் எனக்கு வாட்டர் சோர்ஸ் ஹை. என்னென்னு கேட்டால் ஒரு 35 ஏக்கரா லேஅவுட்டு வந்து ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. ரைட்டுங்களா? தண்ணி மழை பெஞ்சா நீங்கள் இங்கே இந்த இடத்துல நின்று இந்த இடத்துல நம்ம தோட்டத்தோட இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்று ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாறு போகும்.
1: இன்னும் ஓடும்
2: போகும். ஆனால் அந்த சோர்ஸ் எனக்கு இந்த பக்கம் இல்லை. கரெக்டுங்களா? அவ்வளோ தண்ணி இந்த பக்கம் வரக்கில்லை, ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய பூமி.
1: இப்போ அது வந்து ரன் ஆஃப் வாட்டர் தான், அந்த லேஅவுட்லேருந்து வர தண்ணி தான்
2: ரன் ஆஃப் வாட்டர். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப யோசித்து பர்மிஷன் வாங்கி கட்டிங் ஆர்டர் கிடச்சி ரோட்டை கட் பண்ணி அவங்களோட நார்ம்ஸ் படி கீழே வந்து நீங்கள் பைப்பு போட்டு அதுக்கு காங்கிரீட் போட்டு பண்ணிக்கணும்னாங்க. அது நாம் என்ன பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு அந்த செலவு என்ன பண்ண, நான் இப்போ என்னோடய தோட்டத்தில் அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு பைப் போட்டிருக்கேன்னு, அத்தனை தண்ணி வந்தாலும் அத்தனை இங்கே தான்
1: டைவர்ட் ஆகிருக்கு. அப்போ அதாவது நம்ம
2: தேடணும்
1: அணுக வேண்டியவங்கள கரெக்டாக அணுகணும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
2: ஆமாம் சார்,
1: ஏன்னா அரசாங்கத்தை நீங்கள் ஹைவேஸ் அணுகிருப்பீங்க, அரசாங்கத்தை அணுகிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு
2: சொல்லலை. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், எனக்கு இன்னொரு தோட்டத்தில் ஒரு ஹைவேஸ் ரோடு ரிங் ரோடு வந்ததுங்க. அந்த ரிங் ரோடில் ஒரு அந்த டிச்சு கட்டிட்டு போகிறாங்க, டிச்சு வந்து ஒரு 10 தள்ளி போகுது. அப்போ தள்ளி போனால் என் தோட்டத்தோட டெட் எண்டுக்கு போய் தண்ணி வந்து அரிப்பு ஏற்படுத்திடும். அப்போ அந்த ஒரு ஏஐ மேடத்துக்கிட்டு போய் சொன்னேன், மா நான் வந்து ஒரு விவசாயி, நான் வந்து ஒரு வியாபார நோக்கூட எந்த இடத்துலையும் வரல, ஒரு 10 வந்து எனக்கு இந்த அந்த ரோடோட அந்த ரோடை கட்டிங் பைப் போட்டு கொடுக்குறது வந்து நீங்கள் 10 தள்ளி பண்ணிங்கன்னா நான் பண்ணக்கூட போட்டிருக்கேன், அந்த தண்ணி அத்தனையும் அங்கே போச்சுன்னா ஹார்வெஸ்ட் ஆகும், கீழே அத்தனை தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கரா விவசாயிகளுக்கும் அது பலனாகும்னே. உண்மையிலே அந்த அம்மா வந்து நான் கடவுளாக தான் நினைக்கணுங்க, நம்ம சொன்னதை அந்த அம்மா புரிஞ்சுட்டாங்க. அதாவது அவங்க வேறு ஏதோ ஊர், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு அந்த அம்மா வந்து, சரி தம்பி நான் டிச்சை வந்து 10 தள்ளி உங்களுக்காக போட்டு தரேன், அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து எங்கே போகுது உங்களுக்கு காட்டினா இந்த மாதிரி இந்த தடவை பண்ணக்கூட போட்டிருக்கேன் பாருங்கண்ணே, ரொம்ப அருமையான நல்ல வண்டிக்கிறீங்கன்னு சொல்லி என்னோடய பங்குக்கு நான் அது 10 தள்ளி தரேன்.
1: அவங்களால முடிஞ்ச அளவுக்கு
2: இதான் செய்ய முடியும், என்னோடய ரூல்ஸ்
1: சட்டத்துக்கு உட்பட்டு.
2: ஆமாம், சட்டத்துக்கு உட்பட்டு இதான் செய்ய முடியும், இதை நீங்கள் கொண்டுட்டு போய்க்கினாங்க அப்படியும் இருக்கிறாங்க.
1: நம்மளுக்கு தேவை
2: என்னோட அணுகுமுறை
1: அணுகணும்
2: அணுகணும்,
1: அதுக்கு ரெடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு
2: இருக்கிறாங்க சார். அதாவது நீங்கள் எடுத்ததையுமே சட்டை இதை காலரை தூக்கிட்டு போட எனக்கு பவர் இருக்குதுன்னு
1: போகக்கூடாது.
2: அந்த இடத்துல நம்ம போய் அவங்க கூட அணுகணும்,
1: அந்த அப்ரோச் கரெக்டாக இருக்கணும்,
2: கரெக்டாக இருக்கும்.
1: அவங்களுக்கு கரெக்டாக நம்மளை
2: வந்து அவங்களுக்கு உண்மைன்னு உணரணும்,
1: வைக்கணும்,
2: உணர வச்சு பாருங்க ஏன் மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து
1: பார்த்தாங்க.

0: இது வந்து நான் யூடியூப்ல பாக்கல சார், ஸ்ரீலங்காவில் இப்படித்தான்
1: செய்கிறாங்க.
0: ஸ்ரீலங்காவில்
1: தேங்காய் மட்டையை
0: வந்து அப்படியே அடுக்கி வச்சு பெப்பர் அதில் ஏற்றுறாங்க.
1: ஓ,
0: அந்த கிளரிசீடியா செடியில்
1: ரைட்டுங்க.
0: நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு இடத்த பார்த்தேன்.
1: இப்போ கிளரிசீடியா செடி வந்து ரொம்ப உயரம் போகாதுங்களே
0: உங்களுக்கு சார்?
1: நல்லா உயரம்.
0: ஐயோ, நான் அதை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்க. அதை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் இந்த மட்டை போட்டேன். இப்போ ஈரத்தை
1: மூடாக்குது.
0: ஆமாம், இதுக்குள்ள ஆட்டை முளைக்கு இவ்வளோ போட்டிருக்கணுங்களா? ஒரு கேரளால ஒரு நாள் ஒரு நர்சரிக்கு இப்படிதான் அவ்வளோ பக்கம் போயிட்டு இருக்கல. ஒரு நர்சரியில் போயிட்டுங்க, திடீர்னு ஒரு நிமிஷம் கார் நிறுத்துங்கப்பா, கொஞ்ச நேரம் நின்று போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னுங்க. நின்று போட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு உண்மையா சொல்றது, அது மிராக்கில் இருந்ததுங்க. இப்படி மேலே பார்க்குறங்க, அதெல்லாம் வீடு கேரளாவிலாம் ரோட்டோரில் வீடு இருக்கு இல்லைங்களா, ஒரு கிளரிசீடியா செடி இருக்குது, மேலே பார்க்குற அத்தனை குறுமுளகு தொங்குதுங்க. வாத அத்தனையும் குறுமுளகாக தொங்குது. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், ஓ கிளரிசீடியில் ஒவ்வொரு வாதிலையும் அந்த கொடி ஓடுது.
1: நேராக
0: தான் போச்சு,
1: எல்லா கிளையிலையும்
0: குறுமுளகு தொங்குச்சு. அப்புறம் தான் கொண்டு வரங்க இதெல்லாம் கிளரிசீடியா நெட்டினேன். சரி, ரைட்டு,
1: பெப்பர் வைக்கணும்.
0: அது ரெடி ஆகிட்ருக்கேன்.
1: வெரி குட், வெரி குட். இது உங்களுக்கு தீவனத்துக்கும் ஆயிரும்.
0: மாடுக்கு வந்தால் அம்மா வெட்டி போட்டுருவாங்க. அங்கே பாருங்க, பாக்கோட கெத்து எப்படி இருக்குன்னு பாருங்க.
1: நல்லா இருக்கு, நல்லா ஊக்கமாகவே,
0: நல்லா ஊக்கமாகிறது பார்த்தீங்களா. இப்போ இந்த மட்டை ஓலை உள்ளே போட்டதுனால இந்த இடத்துல ஹீட் வராதுங்களா?
1: இங்கே ஒரு பல்லுயிர் பெருக்குமே ஆயிருது.
0: ஆயிருதுல்ல,
1: சூப்பர். இது இவ்வளோ கிளம் வருங்களா? இந்த வரும் அது கவாதெல்லாம் பண்ணக்கூடாது,
0: ஒட்டுப்பதான் கட்டிக்கிறாங்க.
1: சரி சரி சரி.
0: இனி அதில் அந்த மேலே இருக்கிறது வர்றதுல பூ பிஞ்சு வெளில வர ஆரம்பிச்சு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இது வந்து என்னன்னா அந்த தண்ணி ஹார்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சதுனால
2: அதான் அதாங்க வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்.
1: ரோட்ல போற தண்ணி வேடிக்கை பார்த்துட்டு என்ன
2: பிரயோஜனம்? கரெக்ட் தான். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப கேட்டு வாங்கி
1: நல்லபடியா பயன்படுத்தணும்.
2: இப்ப இந்த போட்ட செலவெல்லாம் உங்களுக்கு
1: எல்லாம் இந்த கா இது நான் செலவு பண்ணாலும்
2: பரவாயில்ல, தண்ணி கிடைக்கணுமே
1: சார். ஒரு தான் சொல்லலங்க சார், ஒரு வேசையில கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கி ஊத்துறோம். 2 மணி நேரம் மழை பெஞ்சா அந்த 4 லட்சம் ரூபா நமக்கு சேவிங்ஸ்.
2: அருமையான தண்ணி கிடைக்கும்.
1: அப்போ அது புதுசால் தினமே பண்ணணும் இல்லையா?
2: கிடைக்கிறத ஏன் வேஸ்ட் பண்ணுங்க? அது இல்லாட்டி ஓடைக்கு தான் போகும்.
1: வேஸ்ட்டாக போய் ரோட்டில் போய் அந்த லாஸ்ட்டு போய் ஓடை போயிருக்குங்க.
2: கரெக்ட்.
1: இன்னைக்கு இது இங்கே ரீசார்ஜ் ஆகுறது எத்தனை நேரத்துக்கு ரீசார்ஜ் ஆகுதுங்க? என் ஒருத்தர் போட்டி
2: எத்தனை வருஷம் மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. கட்டாயம் அந்த வாட்டர் என்ன வரதான் செய்ய போகுது.
1: சைக்கிள் வந்துட்டே தான் இருக்குங்க சார். நம்ம அந்த சைக்கிளை தாங்கலாம்.
2: பரவாயில்ல, நல்ல ஐடியாங்க. எங்கேயுமே சமாளிச்சுக்கலாம்.
1: சமாளிச்சிடறேன் சார்.
2: உங்க கிணறு சார் இது?
1: இங்க ஒரு கிணறு இருக்கு சார்.
2: ஓகே,
1: அங்க ஒரு கிணறு இருக்கு.
2: ஓ, இந்த பண்ணைக்குட்ட? ஆ,
1: இது வந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு பண்ணைக்குட்ட.
2: ஓ, பாந்த தண்ணி வரது இது வருதுங்களா?
1: இது இந்த தண்ணி.
2: ஆ ஆ,
1: இந்த தண்ணி இது குளிங் வரும்.
2: ஏகத்துக்கு
1: காடையாம போய் அங்க போயிரும்.
2: ஓகே ஓகே ஓகே.
1: கே போய் அந்த கிணத்துக்கு ரீச் ஆயிரும்.
2: சரி சரி. இப்ப பண்ணைக்குட்டல மீன் ஏதாவது வளத்துறீங்களா?
1: இல்ல சார்,
2: அதெல்லாம் இல்லைங்க.
1: அது த்ரூட் தி இயர் தண்ணி பத்தறீங்க.
2: அதான் ஒரே இடத்துல இல்லைங்க.
1: அந்த செவ்வணியா இருந்தாலும் 600 செவ்வணி இருக்குங்க.
2: ஓகே ஓகே.
1: 600 ஒரு இடத்துல இருக்காது.
2: ரைட் ரைட்.
1: இருந்தது அப்பா வாங்கி அத்தனை பண்ணாரு.
2: இப்போ இந்த வெள்ளி தாக்குதல் வேறுபாடெல்லாம் உங்களுக்கு பாய் போச்சுங்களா?
1: இருந்தது சார். இல்லை இல்லை சார்,
2: சமாளிச்சு இப்போ இல்லை. மழை
1: இப்போ இல்லை சார், எனக்கு குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் நம்மளதுலையும் வந்து இது இருந்தது சார்.
2: இருந்துச்சுங்க.
1: இருந்தது வாடல் எனக்கு வள்ளிங்க. வாடல் நோய் வள்ள ஏதோ ஒரு மரம் தான் வந்தது.
2: சரி சரி.
1: மேபி இந்த பாக்டீரியா ஜாஸ்தி போனதுனாலயோ.
2: ஓ, மேபி இயற்கை. அப்போ அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டீங்களா? அதை விட்டுட்டீங்க?
1: அந்த மரத்தை
2: வெட்டிட்டீங்க. ஓகே. வெள்ளை வந்து சீசனல் தான்
1: சார். அது
2: வெயில் காலத்தில் வரும்.
1: ஆமாம் சார்.
2: இப்போ இந்த வருஷம்லாம் தேங்காய் கொஞ்சம் நல்ல ரேட்டு கிடைக்குதுங்க.
1: இந்த வருஷம் நல்ல ரேட் இருந்துச்சு, இப்ப ரேட் குறைஞ்சிருச்சுங்க.
2: ஓஹோ,
1: இப்ப இந்த ரேட் குறையுது.
2: என்ன, ஒரு வருஷம் காப்பு சுத்தமாவே இல்ல இல்லங்க. அதனால
1: சார் இப்போ அதே தான் இன்னொன்னு சொல்ல மாதிரி சார், தமாசு. இப்போ ஒரு மரத்துல வந்து, ஒரு தென்னை மரத்துல வந்து நீங்க வந்து ஒரு பாலை வந்து வெளியே வர, வெளியே வந்து அது காய வரக்கு எவ்வளவு நாள் நினைக்கிறீங்க?
2: தெரியலீங்களா?
1: 3 இயர்ஸ் ஆகுது சார்.
2: 3 வருஷம் ஆகுங்களா?
1: என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கரு ஃபார்ம் ஆகி வெளியே வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 30 மாசம்
2: நினைக்கிறேன்
1: ஆகும். ஆனால் நம்மளால என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? வேர்ல மந்துக்கிட்டுவான், அடுத்த பாலையை சூப்பராக வந்துச்சு அல்ல, அந்த கரு ஃபார்ம் ஆகி வரைக்கும் 3 வருஷம் ஆகும் சார். கரெக்டாக நல்லபடியாக வந்து கீழேருந்து உள்ளேருந்து அந்த போய்
2: ஒரு சைக்கிள்
1: அந்த ஃபார்ம் ஆகி வர. அப்போ ஒரு ட்ராட் வந்து அடிச்சதுன்னா அந்த உள்ள இருக்கிற

0: கருகிருச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்கள் அடுத்தவங்கள வந்து சேராது. மரம் டெவலப் ஆகி அந்த பாலம் நல்லபடியாக வந்து வர 3 இயர்ஸ் ஆகும் சார்.
1: ஒரு பாதிப்பு வந்தால் 3 வருஷம் ஆகும்.
0: உண்மை அதுதான் சார். சும்மா இன்னைக்கு போட்டு நாளைக்கு வந்து 100% கிடையாது.
1: இப்போ இதெல்லாம் சரியெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க? எடுப்பீங்க?
0: இல்லைங்க சார், சரியெல்லாம் ஒன்று
1: எடுக்கிறது இல்லைங்க. மரம் கம்மியா இருந்தா சார் எடுப்பாங்க, எடுத்து மேய்ச்சு விடுவாங்க. அப்புறம் இவ்வளவு போய்
0: இன்னைக்கு மரமே ஏறது இல்லைங்க,
1: ஏறது இல்லை. எல்லாம்
0: எல்லாம் சல்லையில வச்சு போட்டு
1: சல்லையில போட்டு பழகிட்டாங்க.
0: ஆமாங்க, அங்க அது ஒரு கிணறு.
1: ஓகே ஓகேங்க. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க தென்னை வெட்டக்கூடாது, தென்னை வெட்டி கேடும் பணம் வெட்டாம கேடும் அப்படிம்பாங்க.
0: சார் அதெல்லாம் லாஜிக்கே இல்லைங்க. நீங்க அந்த லாஜிக் பார்த்துட்டே உட்காந்துருந்தே நீங்க டெவலப்மெண்ட் ஆக முடியாதுன்னு நான் சொல்றேன்ல.
1: அதே சொன்ன மாதிரி அன்னைக்கெல்லாம் அளவுகள் கம்மியா இருந்துச்சு.
0: ஆமாங்க,
1: தோப்பு கம்மியா இருந்துச்சு, ஆள் நிறையா இருந்தாங்க.
0: இது ஃபுல்லாக அவக்கூட வைக்கிறக்கா குளிக்கிறதுக்கு?
1: ஓ ரைட் ரைட்டுங்க. கை குளிங்களா? ஜேசிபியா சார்?
0: ஜேசிபி சார்.
1: ஜேசி என்ன சைஸுங்க? 3x3?
0: அவ்வளோ அதுக்கு தேவையில்ல, பறச்சு விட்டேன்.
1: ஓகே, சின்ன பக்கெட் போட்டிருப்பீங்க?
0: பெரிய பக்கெட். பெரிய பறச்சுட்டேன்.
1: ஓஹோ,
0: இனி அப்படியே ஸ்ப்ரிங்க்லர் போட்டு நான் அப்படியே ஒவ்வொரு நாள் தான்
1: நட்டிருப்பேன். இப்போ அவக்கேடம் வந்து இந்த மாதிரி ஷேடில் தான் வரும்?
0: ஷேடில் தான் சார் வரும்.
1: ஓ,
0: ஒரு 40% 50% ஷேட்.
1: ஓகே ஓகே, பரவாயில்ல. அதான் பிளானிங் தான், ஏதோ லாங் டேர்ம் பிளானிங்கில் மரம்
0: எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நான் சொல்லலை.
1: ம் ம்,
0: எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டா நான் ராஜா, நான் கடவுள்.
1: கடவுள் அந்த மாதிரி நினைப்போம்.
0: அது வந்துடும், அது வர வரைக்கும் இப்படி தான் குழி எடுத்து போட்டேன்.
1: சரி சரி. ஓ,
0: கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க? 2017 சொல்லுங்களா? 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 ஒன்பது வருஷம் ஆச்சு. அந்த குழி நிறைய மாட்டேங்குது.
1: ஓ, போட போட மக்கிட்டே
0: மக்கிட்டே இருக்கு.
1: அப்போ அந்த மரத்துக்கு உரம்
0: போயிட்டே இருக்கு.
1: உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை, கழிவுகளும் பிரச்சனையும்
0: இல்லை. உள்ள ஃபீடர் ரூட் ஃபுல்லாக உள்ள வந்துருக்கும் இல்லைங்க?
1: கட்டாயங்க, ஏன்னா நீங்கள் மட்டையோடைய அவுட்டர் எஜ்ஜெல்லாம் நம்ம போட்டிருக்கீங்க. ம், பரவாயில்ல. இப்போ 9 வருஷம் வரையும் இந்த குழி நம்பலை.
0: நம்பளை பாருங்க, கண்ணு முன்னாடி காட்டுற பாருங்க.
1: இந்த மரத்தில் இருக்கிற கழிவுகள் அத்தனை
0: உள்ளே விழுந்துட்டே இருக்கு.
1: இப்போ இந்த மட்டை மட்டும் போடுறீங்களா? இந்த பாலை
0: பாலை எல்லாமே உள்ள வந்துடும்.
1: பண்ணாடி எல்லாம் போடுறோம், எல்லாமே
0: மக்கி விழுந்துடும். அந்த உரிய மட்டை மட்டும் வெளியே போயிருது, மிச்சம் அல்லவங்க தான் உழுது.
1: குடும்பம் கூட மக்கிடுதுங்க. நல்ல ஐடியா. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்களோ எப்படி தோணுச்சு நீங்கள் செய்யணும்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா?
0: சார், நானாக என் மைண்டில் உருவானது தான் சார்.
1: ட்ரையல் தான் பார்த்தீங்க?
0: ஆமாம் சார்.
1: ஓ,
0: நான் பண்ண அன்னைக்கு இதுக்கும் சிரித்தாங்க.
1: ஓஹோ,
0: எல்லாமே வந்து சார் அவமானங்கள் தான் வந்து நமக்கு ஒரு படிக்கட்டு.
1: அதான் ஃபஸ்ட்டு ஒரு எள்ளி நகையாடுவாங்க.
0: ஆமாம் சார்.
1: அப்புறம் ஒத்துக்குவாங்க, அப்புறம் பாராட்டுவாங்க. ஒரு
0: நாம அடுத்தவங்க பாராட்டை பற்றி எதிர்பார்க்கவே வேணாம் சார்.
1: நம்மளுக்கு வேலை,
0: நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமுங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் ஆர் பொன்னாவரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி சதாசிவம் அவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமர்

0: மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணிகளை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக்கா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி
1: This is India. Akashvani, the news read by Nobinita Adhikari. Union Home and Cooperation Minister Amit Shah has reiterated the government's firm commitment to identify and deport every illegal immigrant from the country. He was addressing a public rally after inaugurating and laying the foundation stone for various developmental projects worth 340 crore rupees in the Gandhinagar Lok Sabha constituency today.
2: Both

0: புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட அந்த பாட்டு கடைக்கண் பார்வை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியது வி எஸ் நரசிம்மன் இசையில். நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகத்தை நீங்கள் கேட்கலாம். இதம் ரீதம் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில். இனி தொடர்ந்து அடுத்த பாட்டு எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில் கருமேடு கருவாயன் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட அந்த பாட்டு இளையராஜா இசைக்குறிப்பில் மனோ கே சித்ரா பாடியது சக்திவேல் திரைப்படத்திற்காக. இது நம்ம ரிதம் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில். 8:25 ஆச்சு. நீ தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, மலேசியா வாசுதேவன் பாடியது இளையராஜா இசையில் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாட்டு.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷவாணி 103 FM 8:30 இதம் ரீதம் கேட்டுருக்கீங்க. இனி சின்ன கவுண்டர் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியது இளையராஜேசன்.
1: நல்லா மாட்டிக்கிட்டா, இவ்வளவு விட்டுறாதீங்க, ரெடியா?

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் வெள்ளி மின்னல், எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதம் ரிதம் கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர். 8:40 ஆச்சு. இனி கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில், விடியும் வரை காத்திரு படுத்திருக்காங்க.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஓகே, மறைக்காம டயல் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட எஸ்டேட் கோடுக்கு அப்புறமா 2316312 இல்லைனா 2317046 அப்படின்ற நம்பருக்கு இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது மகடி ஃபிலிம்லேருந்து.

சும்மா ஏமா போட்டு குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கா, பாவங்க பாரு அழுது. நீ அழுவாதடா கண்ணா, வாடா. அண்ணன் அடிச்சா அக்கா இருக்கா அழுவாதே.

நீங்களே கேட்ட அந்த பாட்டு வேலைக்காரன் படத்திற்காக மனோபாடியது இளையராஜா இசையில். இது வரைக்கும் இதம் ரிதம் கேட்டீங்க ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. மீண்டும் இதம் ரிதம் நிகழ்ச்சியை நாளை 8:05 நீங்க கேட்கலாம். நீங்களே இதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சிகளில் உங்களோடு இணைந்து பயணித்தது உங்க ஆஜே உதயா. மீண்டும் இன்னொரு தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களே நாளை 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தள் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும்.

இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச 80s பாடல்களை மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேளுங்க. நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநில நேயர்கள் பங்கேற்கலாம். இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மெதுவாக வருட வருகிறது நமது மயிலிறகு நிகழ்ச்சி. மென்மையோடும் இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சியில் நம்மை காலத்தை தாண்டி அழைத்து செல்ல போகிறது இனிய அழகான பாடல்கள். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாட்டு கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சன்.

சில பாடல்கள் நமது காதில் மட்டும் விழாது, மனசுக்குள்ளே குடியேறிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல்தான் அடுத்த ஒரு பாடலாக, ஒரு நினைவை, ஒரு காதலை மறக்க நினைக்கக்கூடிய ஒரு இதயம். ஆனால் ஒவ்வொரு காற்றிலும், ஒவ்வொரு தனிமையின் இரவிலும் அந்த முகம், அந்த சிரிப்பு, அதே நினைவு நம்முள் தோன்றும். ஒரு காதலில் வாழ்ந்த மனசின் அமைதியற்ற ஒரு துடிப்பை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ யாரோட ஒரு நினைவாவது மெதுவாக வந்து உட்காரக்கூடிய வகையில் நம்மளுடைய மனசை மெதுவாக வருட போகிறது அடுத்த பாடல். இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் வாலி. சுபதினம் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

மனசின் ஜன்னலை தட்டுவது போல இந்த பாடல் தோன்றும். இந்த பாடல் காதலை கூச்சலிட்டு சொல்வது போல் இருக்காது, மெதுவாக அருகில் வந்து உட்காருவது போல இருக்கும் இந்த பாடல். இதுவும்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கின்ற நேர்களை 9:26 ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. காலத்தை வென்று நிற்கும் காவிய காணங்களாக மயிலிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இந்த பாடலை நம்ம கேட்கும் பொழுது ஒரு ராயல் காதல் நம்மளுடைய கண் முன்னாடி மெதுவாக நடந்து வருவது போல இருக்கும். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்லார் ஈஸ்வரி பாடியது. அவங்க பாடும்போதே இந்த பாட்டுக்கு ஒரு தனி மயக்கத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மூடு பனி தூங்கும் ஊட்டி மலையில் யாரோ ஒருத்தருடைய நினைவு மெதுவாக நம்மளுடைய மன

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கோவர்த்தனம். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு ஜாலியான ஒரு உரையாடலாக இருக்கும். சின்ன சின்ன குறும்புகள், சிரித்து கொண்டே பேசக்கூடிய ஒரு காதல். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில், அந்த சந்தோஷமான காலத்தின் ஒரு இதய துடிப்பு எப்படி இருக்கும், பழைய வீதிகள், மெதுவாக போகக்கூடிய சைக்கிள், ஜன்னல் அருகே நின்று சிரிக்கக்கூடிய காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு வெள்ளை கனவாக மனசுக்குள் அப்படியே ஒரு ஒரு காட்சியும் ஓடவிடும். இது வெறும் பாடல் மட்டுமில்லை, கவலையே இல்லாத ஒரு காலத்தின் சத்தம்.

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு பிரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:35. இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் மயிலிறகு நிகழ்ச்சி. அடுத்த பாடல் தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய ஒரு கனவு. அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது, இசை MS சுப்பையா நாயுடு, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம். இந்த பாடல் இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அமைதிக்குள் ஒரு குரல் பிறந்தால் எப்படி இருக்கும், ஒரு மேகத்தை போல மெதுவாக நகரக்கூடிய ஒரு பாட்டு, சொல்லாமல் சொல்லக்கூடிய காதல், அதனுடைய முழு அழகும் இந்த பாடலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. யாரோ ஒருவரது முகம் இந்த பாடலை கேட்டால் நினைவிற்கு வரும், ஆனால் யாரையோ இழந்த உணர்வும் நம்மளுடைய மனசை வருடவிடுகிறது. இதோ பாடல்.

உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி. காதலுக்கு எல்லை என்பதே இல்லை இல்லையா? மொழி இல்லை, தூரம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மனசு வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். நாடோடி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியது டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா. சில பாடல்கள் காதலை ரெண்டு பேருக்குள் மட்டும் வச்சுக்காது, அதை உலகமே உணரும்படி சொல்லும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இதுவும், உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒரே மொழி. இந்த பாடலில் காதல் அப்படிங்கிறது ஒரு மனிதர்கிட்ட மட்டும் இல்லை, அது வந்து ஒரு உணர்வாக பரவப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, உலகம் வேணால் வேறாக இருக்கலாம், மொழிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் மனசு உணரக்கூடிய அந்த அன்பு எப்பவுமே ஒன்று தான். இதயத்தை மெதுவாக தொடக்கூடிய அந்த வார்த்தைகள், எல்லா மனங்களையும் ஒரே இசையில் இணைக்கப் போகக்கூடிய அந்த பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இணைந்திருக்கின்ற நேர்களை 9:44 ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம் செவிகளுக்கு விருந்தாக மயிலிறகு நிகழ்ச்சி. வரக்கூடிய அடுத்த பாடலாக வெண்ணிறாடை திரைப்படத்திற்காக. இந்த பாடலை ஒரு பாடல் அப்படின்னு மட்டும் சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது மனசும் வரைய தொடங்கிய ஒரு ஓவியமாக மாறும். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. ஒரு காதல் கடிதம் போல இருக்கும். இந்த பாடலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருக்காது, ஆனால் சொல்லாத உணர்வுகள் நிறைய இருக்கிறது. காதல் இங்கே கூச்சலிடவில்லை, அமைதியாக சுவாசிக்கிறது. இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு பழைய ஜன்னலுக்கு பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்து ஒரு பாடலை ரசித்தா எந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி நமக்கு இருக்குமோ அதே போல் உணர்ச்சி இந்த பாடலை கேட்கும் பொழுது இருக்கும். சொல்லாமல் வந்த காதலை உணர்த்த போகக்கூடிய ஒரு மென்மையான பாடல் இதுவும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:49. இணைந்திருக்கின்றோம் நேர்களே. மயிலிறகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எங்க பாப்பா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். அதாவது அந்த காலத்து பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு அழகு இருக்கும். எப்படிப்பட்ட அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் வந்து பேசாது, சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த பாடலை கேட்கும்போது நம்மளுடைய முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் நம்மளுடைய மனசை லேசாக்க போகுது. கேட்கலாமா?

இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:53 ஆயிருச்சு. நேரம் மிகவும் வேகமாக போகிறதோ அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது இல்லையா? எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அடுத்த பாடல் மகராசி என்ற திரைப்படத்திலிருந்து, டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. இது வந்து ஒரு சாதாரண காதல் பாடலாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் புதிதாக திறக்கக்கூடிய ஒரு வசந்த ஜன்னலாக மாறப்போகிறது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் கண்ணதாசன். அந்த பாடலில் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அதை வாழ்க்கையில் புதிதாக உதிக்கக்கூடிய ஒரு ஒளியாக காமிச்சிருப்பாங்க. காதல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வயசு அப்படியே புதுசாக மாறிடும் இல்லையா? நேற்றைய சோகங்கள் கூட இன்னைக்கு பூத்த மல்லிகையாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிச்சயமாக எல்லாத்துக்குமே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போயிருக்கும். இரண்டு இதயங்கள் ஒருவரை ஒருவர் மெதுவாக அணுகக்கூடிய தருணமாக மாறப்போகிறது. 60கள் மற்றும் 70கள் காலத்தில் வந்த பாடல்கள் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்காது? சத்தம் இருக்காது, மாறாக சுகம்தான் இருக்கும். இந்த பாடலும் அப்படித்தான். கேட்கும்போது காதில் விழுவதற்கு முன் மனசில் விழுகிறது மெட்டு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:57 நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தில் இருக்கும். நிறைவான பாடலாக ஒளி விளக்கு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஹரீஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். இறகுகளால் நம்முடைய நினைவுகளை தொட்டு பறந்தோம், கருப்பு வெள்ளை காலத்தின் காதலும் குறும்பும் கவிதையும் இசையும் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய மனசில் மீண்டும் உயிர் பெற்றிருக்கு நிறைய பாடல்கள். கேட்ட ஒவ்வொரு பாடலும் ஒரு பழைய கடிதம் போல திறந்தவுடன் மறந்து போன வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே மீண்டும் கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு இனிய இசை பயணத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நினைவது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்றைக்கி நம்ம மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி எந்த மாவட்ட நேயர்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? நீலகிரி மற்றும் கேரளா மாநில நேயர்கள் வந்து பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டை லைக் பண்ணிவிட்டு, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்மளுடைய அஃபீஷியலான ஃபேஸ்புக் பேஜ், இங்கேயும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்து நேரடியாக இந்த இரவு நேரத்தில் கால் பண்ணி எங்களுடைய சாங்ஸை கேட்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய நேயர்கள் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு, நீலகிரி மற்றும் கேரளா மாநில நேயர்கள் மட்டுமே அழைத்து உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மஞ்சள் நிலா திரைப்படத்திலேருந்து பாடல் வரப்போகுது. இதுக்கு ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க பாபு, ராமசாமி, காளியப்பன், இவங்க ரெண்டு பேருமே ஒரே பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது வந்த பாட்டு.

0: மெல்லடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்ங்க, பாலக்காடு மாவட்டம் சித்தூர் வட்டம் மூங்கில் மடையிலிருந்து கோபால் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கோபால், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு இந்த கிராம பஞ்சாயத்திலிருந்து ஆத்து மேட்டிலே ஒரு பாட்டு கேட்டு பாடுவோங்க.
0: இந்த பாட்டு தோ
1: ஓகே.

0: மேலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க சிந்து, என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: ஈரமான ரோஜாவை படத்துல இருந்து தென்றல் காற்றே கொஞ்சம் நில்ல அந்த பாடலுங்க மேம்.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாடி செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ்.
1: பாட்டுக்கு நாடு அனுப்பியிலிருந்து பூவே பூவே பிரணம் பாடல்
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி.

0: மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு இனிமையான இரவு நேரத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: கோகிலா, சொல்லுங்க கோகிலா.
1: கொம்பேறி மூக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று,
0: அந்த பாட்டு இதோ.

0: 103.4 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு விக்டோரியா காலேஜில் இருந்து கிருஷ்ணகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருஷ்ணகுமார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: கடலோர கவிதைகள்ல கொடியிலே
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:32 ஆயிட்டிருக்கு. ஃபேஸ்புக் நேயர்களும் நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. நீலகிரியிலிருந்தும் அதே போல் கேரள

மண்டலத்திலும் நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதில் யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். என்ன பாடல் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, கல்யாணி அவங்க வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க, ஆதித்யா வாசு கேட்டிருக்காங்க. அதில் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க அவங்களுக்காக. இதோ

0: பாடலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, பாடவற்றும் காதலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாடலுக்கு

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சி நேயக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் பயணங்கள் முடிவதில்லை. அந்த படத்துல வைகரையில்
0: இப்படி நான் பாடிட்டு தான் போவேன். எஃப்எம்ல எதுக்கு பாட்டு போடுறோம் நம்ம? எனக்கு அதுதான் புரியல. சரி, இப்போ பயணங்கள் முடிவதில்லை படத்துல இருந்து பாட்டு வாங்க, நம்ம எல்லாரும் கேட்கலாம்.

0: இந்த ஒரு நைட் டைமில் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு இந்த நாளையவே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம நிறைவு செய்ய போகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்பம்? வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: மேடம், எனக்கு கும்பகரத்தங்கையா படத்துலேருந்து பாட்டு ஒன்னே இழுக்குதா அப்படிங்கிற பாட்டு.
0: இதோ அந்த பாட்டு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:52. இன்னைக்கு நம்ம மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில நீலகிரி மற்றும் கேரள மாநில நேயர்கள்லாம் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக இப்போ நம்ம FM கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமாகவும், குறிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து பாடல்களை

கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமாகவும் வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகிம்மா வாய்ஸில் ஒரு தாளாட்டு மாதிரி உதயகீதம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இந்த இரவு இனிமையாக அமையட்டும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சி, குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 31, அதிகாரம் அரண் வலியுறுத்தல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மூகா அன்வர் பாட்ஷா அவர்கள். தொடர்ந்து பக்தி பாடல்கள், வாணி ஜெயராம், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஏ ஆர் ஷேக் முகமது, பாம்பே சகோதரிகள், டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி, ஜி சிவசிதம்பரம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நலமே விளைக, காலை 7:00 வணக்கம் கோயமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதில் இடம்பெறுகிறது திரையிசை, அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று, பொது அறிவு வினா ஆகியவை. 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் கோயமுத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடரும், 7:30 காந்தி அஞ்சலி, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:22 வணக்கம் கோயமுத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர்களின் விருப்பமாக,

11:12 இருக்கு ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரபு கட்டுமானத்தில் தொட்டிக்கட்டு வீட்டின் கட்டுமானம் குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதி தீர்த்தம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஜவஹர்குமார் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். 3:02 டீ டைம், 4:02 கெட் செட் கோ, 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல், எழுத்தாளர் கல்வியாளர் நிவேதிதா சுரேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:45 வரை பொன்மாலை பொழுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செங்காந்தல் மலர் சாகுபடி குறித்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் அனுபவ கருத்துக்கள். 8:05 இதம் ரீதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 9:15 மயிலிறகு, 9:30 மயில்மார் சம்பரவின் நட்சத்திர மயிலிறகு, நட்சத்திரம் பழம்பெரும் வில்லன் குணச்சித்திர நடிகர் ஓ ஏ கே தேவர், 10:00 மெலடி மெட்டுக்கள். நேர்களை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி, கோயம்புத்தூரில் 34°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 37°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C. ஈரோட்டில் 38°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. சேலத்தில் 37°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. ஆங்காங்கே மலைச்சாரல் காணப்படுகிறது. பாலக்காட்டில் 33°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 27°C பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 24°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 18°C பதிவாகியுள்ளது. இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல் மத்திய அலை 990 கிலோஹெட்ஸில். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. 103 MHz பண்பலை வரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.